0: வெளிமை திரைப்படத்திலிருந்து ஒளி தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 8:05 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டியூன் தமிழ். சூப்பர் சீன் ஆஃப் த டே என்று பார்க்கும்பொழுது இன்று நாங்கள் கொண்டு வந்த படம் காற்றின் மொழி. இந்த படம் 2018 வெளிவந்திருக்கின்றது. இந்த படத்தில் ஜோதிகா, லக்ஷ்மி மன்ஷு, எம் எஸ் பாஸ்கர், வித்தார்த், நாராயண் லக்கி, சிலம்பரசன் டிஆர் கூடி நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறார் ஏஎச் ஹசீப். இதை இயக்கியிருக்கிறார் ராதா மோகன். இதை தயாரித்திருக்கின்றார்கள் தனரஞ்சன் லலிதா. இதோ உங்களுக்காக சூப்பர் சீன் ஆஃப் த டே.
1: சாரதி, இங்க பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ நீங்க? இந்த ஷேட்டை கவனிக்காம
2: இருக்கீங்க. இத படிச்சு பாருங்க, படிங்க.
3: We have received the mail regarding
2: we regret. We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs. எவ்வளவு ஜீரோ இருக்கு தெரியுமா?
3: சார், உள்ள போய் பேசலாமே.
2: ஏன் இங்க பேசுற? உங்க கௌரவம் குறைஞ்சிருமா?
3: அப்படி இல்ல சார், அந்த கிளையண்ட நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான்
2: உங்க... Oh, it's my fault, is it? நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம ஏன் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலும் மறைக்கிறீங்க? ஐஸ் டவுன். ஐ சட் ஐஸ் டவுன். யூஸ்லெஸ்.
4: விஜி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்.
5: என்ன?
4: இல்ல, நான் இந்த ஷோ பண்ணிதன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனா நீங்க எல்லாருக்குள்ளே இருக்க குழந்தைய தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி?
5: எனக்கு தோன்றத நான் பேசுறேன்.
4: இப்படி சொன்னா எப்படி?
5: எங்க அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஸ்துன்னு வருதுன்னு.
4: நீங்க என்ன சொல்வீங்க?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் சுட்டா பூரி புஸ்துன்னு தான் வரும்னு சொல்வேன்.
4: ஸ்டார்ட் பண்ணலாமா?
5: ஹலோ.
6: ஹலோ,
5: யார் பேசுறீங்க?
6: பேரெல்லாம் வேண்டாம், நான் குரம்பேட்ல இருந்து பேசுறேன்.
3: என் பிரச்சனை என்னன்னா, என் பிரச்சனை என்னன்னு கேட்க கூட யாரும் இல்லைங்கறதான்.
6: நான்,
3: என் மனைவி, எங்க ஒரே பையன்,
6: என் உலகம் ரொம்ப சின்னது ஆனா அழகானது.
3: சிரிக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நான் அவளும் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம்.
6: அவ பேச ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டான். நான் சலிக்காம கேட்டுக்கிட்டு இருப்பேன்.
3: என் வாழ்க்கையில என்ன கிடைச்ச பெரிய வரம் அந்த டைம் தான்.
6: இப்ப நாங்க சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு.
3: அவ இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா, அதுவும் நைட்ல. நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவ வேலை கிளம்ப ரெடி ஆயிட்டு இருப்பா.
6: அவ வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை.
3: அவ சந்தோஷமா இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம்,
6: எதை துரத்திக்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய கேள்விகள்.
3: இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்க ஷோ மூலமா
6: பேசுற.
5: உங்க பிரச்சனை எனக்கு
3: நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும்.
6: அப்புறம்
3: நானும் அவளும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, அதை பிளே பண்ணீங்கன்னா
6: நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.

சூப்பர் சீன் ஆஃப் த டே என்று காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து வந்தது. நேரம் 8:13 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். சிஆர்ஏ பல மில்லியன் பில்லியன் டாலர் மதிப்புள்ள அன்கேஷ் செக்ஸ் தேங்கி கிடக்கிறது என்றும், கனடாவால் தமிழ் மக்கள் தங்களுக்குரிய பணத்தை ஆன்லைன் மூலமாக எளிதாக திரும்பி பெறலாம் என்றும் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ், ஜிஎஸ்டி, எச்எஸ்டி கிரெடிட் மற்றும் பல்வேறு உதவித்தொகைகள் திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட சுமார் 2 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள 4 மில்லியனுக்கும் அதிகமான செக்ஸ் கனடியர்கள் இன்னும் வங்கியில் டெபாசிட் செய்யாமல் வைத்துள்ளனர் என்றதும் குறிப்பிடத்தக்கது. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்டு வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன்

0: ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ராய் ஸ்பெஷல், ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

முத்துக்காளி திரைப்படத்தில் இருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 8:27 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் டமல். கடந்த 24 மணி நேரத்தில் டொரண்டோ தீயணைப்பு துறைக்கு அவசர அழைப்புகள் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கடந்த 24 மணி நேரத்தில் நகரில் வழக்கத்தை விட 41% அதிகமான அழைப்புகள் தங்களுக்கு வந்ததாக டொரண்டோ ஃபயர் சர்வீஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நகரம் முழுவதும் 622 அவசர சம்பவங்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் சென்றுள்ளதாக அந்த சேவை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தெரிவித்திருந்தது. இந்த பரபரப்பான காலகட்டத்திலும் ஒவ்வொரு அழைப்புக்கு பின்னாலும் எங்களுக்கு அழைப்பு ஏற்பாளர்களுக்கும் அனுப்புநர்களுக்கும் அழைப்புகள் பெறவும் அவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கவும் குழுவினருக்கு ஆதரவளிக்கவும் இடைவிடாமல் உழைத்தனர் என்று டொரண்டோ ஃபயர் சர்வீஸ் எக்ஸ்தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் தெரிவித்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ்.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவில் நிகழ்வுகளை நடத்துவதற்கான செலவுகள் தொடர்ச்சியாக உயர்ந்து வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான கோடைகால திருவிழாக்களை திட்டமிடுவதில் மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக அவற்றின் ஏற்பாட்டாளர்கள் பலரும் கரிசனையை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோடைகால நிகழ்வுகளுக்கு உதவும் நோக்கில் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்வதாக டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா ஜோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்குமா என்ற நிலையே உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நீடிக்காது என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தாம் ஒப்புதல் வழங்கியால்தான் கம்யூனிஸ்டுகள் அடங்கலான கட்சிகள் தாவைக்காவுக்கு ஆதரவளித்ததாக மு க ஸ்டாலின் மீள மீள கூறுவதை நிராகரித்துள்ள சண்முகம், கம்யூனிஸ்டுகள் தாமாகவே முடிவெடுத்து ஆதரித்துள்ளதாகவும் இவருடைய அனுமதியின் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் பாடலை பாடியதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த பாடலில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் இல்லை எனவும் அது ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியா எடுத்து. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்குக்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும்போது நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-6388.
7: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

கட்ட பஞ்சாயத்து திரைப்படம் தொலைத்தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 8:49 கேட்டுக்கொண்டிருப்பது வி கேண்டி ஸ்டெஃபெமெல் டூன் டாமல். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்து விடலாம். இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. நிலை 25 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸாக உண்டு 27ஆகவும் உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 27 டிகிரி செல்சியஸாக உள்ளே 33ஆகவும் உணர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. புதன்கிழமையை பார்க்க போனால் உங்களுக்கு 27 டிகிரி செல்சியஸாக உள்ளே 35ஆகவும் உணர இருக்கின்றோம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, நேர்களை தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074 416-704-8074
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421 416-626-8421
6: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
12: This is East FM.
13: East FM. East FM.
14: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: This is East FM.
1: East FM. East FM.
2: آمد بهار جان ها ای شاخ تر به رقصا،

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அடியானிதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
1: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. Mortgage Solutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
7: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. Udayan 647-539-5601. RKS Saloon.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Your favorite music on your favorite station. 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: பாட்டுக்கு ஒரு பண்பலை. East FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
6: FM 102.7 East FM.ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்டர் ஃபம்.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 0.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394, 416-289-9993.
0: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.
1: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite
3: 07 6477 478 01 44. செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
10: அழகு அழகு. 647-787-3784.
11: Financial solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nai udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
12: Your favorite music
13: on your favorite station, 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றி. ஆகவே பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சியாக இருந்தால் பணம் வரும் என்று சொல்ல முடியும். ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும் என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 பாகி செல்சியஸ் 18 ஆகவே உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இந்த வாரமும் அதே போன்று இருக்கும். கூடுதலாக 22 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில். இதுவேளை நாளை செவ்வாய்க்கிழமையின் வெப்பநிலை பார்த்தால் செவ்வாய்க்கிழமை 26 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. ஆனால் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி நாளைய தினம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரளவிற்கு சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். ஆனால் வெப்பநிலை 28 பாகி செல்சியஸாக இருக்கப் போகிறது. இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு புதன்கிழமையும் காணப்படுகிறது. ஆனால் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை மீண்டும் ஓரளவிற்கு சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 29 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 27 பாகி செல்சியஸ் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும் கூடுதல் வெப்பநிலை இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். கனடாவில் வேலையற்றவர்களின் விகிதம் 6.6% குறைவடைந்துள்ளது. மே மாதத்திற்கான வேலையற்றோர் விகிதம் தொடர்பான அறிக்கையினை கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி 88,000 புதிய வேலைவாய்ப்புகள் மே மாதத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மே மாதத்தில் பதிவாகியுள்ள எதிர்பாராத விதமான வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மூலம் தொழிலாளர் சந்தை மீண்டெழுந்துள்ளது என புள்ளி விவர திணைக்கிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து வேலைவாய்ப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவை இது ஓரளவிற்கு ஈடு செய்திருப்பதாகவும் புள்ளி விவர திணைக்கிடம் குறிப்பிடுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் 6.9% இருந்த வேலையற்றோர் விகிதம் மே மாதத்தில் 6.6% குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 2025 பின்னர் மே மாதத்தில் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அதிகரிப்பு குறிப்பிடத்தக்கது என புள்ளி விவர திணைக்கிடம் சுட்டிக்காட்டியது. 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 1,12,000 நிகர வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டிருந்தன. பொருளாதார வல்லுநர்கள் மே மாதத்தில் 10,000 வேலைவாய்ப்புகள் என்ற மிதமான வளர்ச்சி இருக்கும் எனவும் வேலையற்றோர் விகிதம் நிலையாக இருக்கும் எனவும் ஏற்கனவே கணித்திருந்தனர். கடந்த மாத வளர்ச்சி முழுநேர பணிகளில் குவிந்திருந்தது எனவும் அது அனைத்து தொழில்துறைகளிலும் பரவலாக கவனம் பெற்றிருப்பதாகவும் புள்ளி விவர திணைக்கிழம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 4.5% இருந்த சராசரி 1 மணி நேர ஊதியம் மே மாதத்தில் 3% அதிகரித்துள்ளது. 2025 நிலவிய கடினமான தொழிலாளர் சந்தையோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் கோடைக்கால வேலைவாய்ப்பு பருவம் இளைஞர்களுக்கு சிறந்த ஆரம்பமாக அமைந்திருப்பதாக புள்ளி விவர திணைக்கிழம் தெரிவித்திருக்கிறது. கனேடிய மத்திய வங்கி தனது அடிப்படை வட்டி வீதத்தை தொடர்ந்து 4 முடிவுகளில் 2.25% நிலையாக வைத்திருக்க தீர்மானித்துள்ள நிலையில் இந்த வேலையற்றோர் வீத அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை இந்த மாதத்தில் கனேடிய மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தல் வெளியாகவிருக்கிறது. பெரும்பாலும் அது தனது கொள்கை வட்டி வீதத்தை தொடர்ந்தும் 2.25% பேணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கனடா மளிகை மற்றும் அத்தியாவசியப் பொருட்களுக்கான உதவித்தொகைக்கென கூடுதல் கொடுப்பனவுகளை வெள்ளிக்கிழமை முதல் வழங்க ஆரம்பித்துள்ளது. மத்திய லிபரல் கட்சியின் முதன்மையான திட்டங்களில் ஒன்றான இந்த உதவித்தொகை 12 மில்லியன் கனேடியர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி பெற்றுள்ள கனேடியர்களின் வங்கிக் கணக்குகளில் வெள்ளிக்கிழமை முதல் இந்த உதவித்தொகை வைப்பிலிடப்படுகின்றது. பிரதமர் மாக்கானி இந்த வருட ஆரம்பத்தில் இந்த உதவித்தொகை குறித்த அறிவித்தலை வெளிப்படுத்தினார். இந்த திட்டம் முன்பு GST HST கிரெடிட் என அழைக்கப்பட்டு வந்தது. அதிகரித்து வரும் வாழ்க்கைச் செலவை சமாளிக்க குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவும் வகையில் இந்த உதவித்தொகை பொதுவாக காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஒருமுறை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை குடும்பத்தின் அளவை பொறுத்து மாறுபடும். சராசரியாக குழந்தைகள் இல்லாத தன்னிடமருக்கு $267 வரையிலும், 2 குழந்தைகள் உள்ள தம்பதியருக்கு அதிகபட்சமாக $533 வரையிலும் இது வழங்கப்படும். ஒருமுறை வழங்கப்படும் இந்த கூடுதல் தொகையானது ஆண்டு தொகையில் 50% என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜூலை மாதம் முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழக்கமான காலாண்டு கொடுப்பனவுகளுக்கு 25% அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. 2024 வரி அறிக்கையின் அடிப்படையில் வருமான வரம்பை பூர்த்தி செய்யும் கனேடியர்கள் இந்த உதவித்தொகையினை நேரடி வைப்பு அல்லது அஞ்சல் மூலம் பெற்றுக் கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகம் நகரில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 வாலிபர்கள் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:45 கால்டன் மற்றும் கெனடி சந்திப்பிற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தீப்பரவல் காரணமாக குறித்த வீடு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு அருகில் இருந்தவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்புப் படை வீரர்கள் விரைந்து தீயினை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருவதற்கு முயற்சித்த போதிலும் அந்த தீப்பரவல் காரணமாக வீடு முற்றாக சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மற்ற வீடுகளுக்கு தீ பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தீப்பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீட்டிலிருந்து 3 பேர் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் 70 வயதான 2 பெண்களும் மற்றும் 80 வயதான 1 ஒருவரும் அடங்குவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தீப்பரவலுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20.

0: நேரம் 7:25 நிமிடம். குட் மார்னிங் கர்நாடக நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்கார்பரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
8: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக, ஸ்காப்ரோ, 6475395601, 6475395601.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு

0: அனுப்பினான். அங்கு வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
2: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: குட் மார்னிங் கனடா, ஒலித்துக் கொண்டிருக்கிறது 7:30 நிமிடம்.

0: 7:35 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செமினி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணியின் 18 நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்களுடையது என கருதப்படும் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அகழ்வாய்வுகளின் போது புதிதாக 6 எண்புக்கூட்டு தொகுதிகளும் வெளிப்பட்டன. இதேவழி ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து 2 சிறுவர்களுடையது என கருதப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 302 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதோடு அவற்றில் 298 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களுடையது என கருதப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ந்தும் மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சொல்லிசை பாடகர் சங்கீத்தை விடுதலை செய்யக்கோரி இன்றைய தினம் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று வல்வெட்டித்துறை நகரில் இடம்பெற்றது. பிரதேச இளைஞர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீத்தினை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீத்தனின் விடுதலை தொடர்பான விடயத்தினை தமது கவனத்தில் கொண்டுவர விரும்புகின்றேன். தனது இனத்தின் வரலாற்று வழிகளையும் இழப்புகளையும் மன உணர்வுகளையும் இசை மற்றும் பாடல் வழியாக வெளிப்படுத்திய ஒரு இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கலைப்படைப்பின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை குற்றமாக கருதி அதற்காக ஒரு இளைஞனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது இந்த நாட்டில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் கருத்துரிமை சவால்களின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக மக்கள் கருதுகின்றனர். குறிப்பாக தமிழ் மக்களதும் இளைஞர்களதும் நம்பிக்கையையும் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பையும் அடித்தளமாக கொண்டு ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் இத்தகைய கைது இடம்பெற்றிருப்பது தமிழ் மக்களின் மனங்களில் ஆழமான ஏமாற்றத்தையும் நம்பிக்கை சிதைவையும் ஏற்படுத்தியுள்ளது. சமத்துவம், நீதி, ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றை முன்னிறுத்திய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகளால் கேள்விக்குறியாகி இருப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணையை செய்யப்பட்டு வரும் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் முறையற்ற நடத்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்த நிலையில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் சாலையின் உடல்நிலை கடுமையான நிலைக்கு வீழ்ச்சியடைந்திருப்பதாக அவருடைய சட்டத்திறனிகள் மற்றும் குடும்பத்தினர் தொடர்ந்து எச்சரித்து வந்த நிலையில் அவர் உணவு, நீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்ள மறுத்து வந்ததாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலி 38 ஆண்டுகளாக தனது முழு வாழ்வையும் நாட்டுக்காக அர்ப்பணித்துள்ளார் என்றும் தற்போது அவருக்காக குரல் கொடுத்து நன்றியறிதலை வெளிப்படுத்த வேண்டிய காலம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருடைய மனைவியான மனோரி சாலி தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலையை பார்வையிடுவதற்காக நேற்று அவருடைய மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றனர். அதன் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். தனது கணவர் குற்றமற்றவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதிகாரிகள் அவரை பலிக்கணமாக்கியுள்ளார்கள். தற்போது அவர் சாகும் வரை உணவு தருப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவருடைய மனதை மாற்றி போராட்டத்தை கைவிடுமாறு நாம் எவ்வளவோ பேசினோம். ஆனால் அவர் அதற்கு இணங்கவில்லை. தமக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து உறுதியாக நிற்கிறார். விசாரணைகளை முன்னெடுப்பதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மனிதராக அவரை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இன்னமும் சந்தேக நபர் மாத்திரமே. எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார் என்பது சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் மூலம் கூட உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதால் ஒரு தடவையினும் பிள்ளைகளின் பாடசாலை நிகழ்வுகளுக்கு கூட செல்ல அவருக்கு நேரம் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இவ்வளவு கேவலமாக நடத்துவது பெரும் அநீதி எனவும் அவருடைய மனைவி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்து ஞாறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீகாமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்து ஞாறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் குறித்து இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். சுரேஷாலேயே தம் மீது அவதூறு வழக்கை தொடுத்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். அது தொடர்பில் விளக்கம் எடுக்க வேண்டிய தேவையுள்ளது. தாம் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மை. அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாட்டுகளுக்கு அமைய முடிவிற்கு கொண்டுவர முடியும் என சாலை தம்மிடம் கூறியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்தரணிகள் குழாமினர் அருகில் இருந்தனர். ஆனால் அவ்வாறான தேவை ஒன்று இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என நம்புகிறேன். ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து முன் கொண்டு செல்வோம் என நான் கூறினேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையானது உயிர்த்து ஞாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையில். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடத்தப்பட வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு முழு உரிமை உண்டு. எனவே அந்த விசாரணைகள் எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் அரச பொது நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு இன்று பிற்பகல் கூடுகிறது. திரைசேரியிலிருந்து சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் திரைசேரியினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை குறித்து கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்படும். நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் ஆகியோரை இந்த குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினை மூன்றாம் தரப்பில் மாற்றியமை தொடர்பான அறிக்கையினை திரைசேரியிடம் அரசாங்க நிதி பற்றிய குழு முன்னதாக கோரியதோடு அந்த அறிக்கை தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை காரைதீவு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒருவர் சிறைக்கூடத்திற்குள் இருந்து உடலமாக மீட்கப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்ட நபர் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர் சிறைக்கூடத்திற்குள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். எனினும் அவருடைய உடலில் காயங்கள் காணப்படுகின்றமையால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் உடலம் தற்போது சம்மாந்துறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் சட்ட மருத்துவ அறிக்கையாக உடலத்தை அம்பாறை பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவரின் மரணம் குறித்து தற்போது பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகும்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
3: கழிவுகள்.
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mechanical.
3: 416-438-9799.
2: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி.CPA.CA.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016. முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
2: செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: Vidyasagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortil. கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortil. நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-4567-1200-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0
1: 102.7.
0: 7:51.

0: அனைத்துலக செய்திகள். ஈரானில் இருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்தன. இஸ்ரேலை நோக்கி வரும் ஈரான் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிப்பதற்காக தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலை அடுத்து அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் தமது படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே ஈரான் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனான் எல்லைக்கருகாமையிலும் வடக்கு இஸ்ரேலிலும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் படையினரின் இலக்குகளை குறிவைத்து தொடர்ந்தும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும் என ஹிஸ்புல்லாவும் அறிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் விமானப்படை இதுவரை இடைமறித்துள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள அந்த நாட்டின் ஆட்சிக்கு சொந்தமான ராணுவ இலக்குகளை தமது வான்படை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடி விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை எல்லைக்கரையில் உள்ள இஸ்ரேலின் மூன்று பகுதிகளில் சிற்றொன்றில் வந்த நபரொருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 5 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் 35 வயதுடைய புதுமகன் என காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. மேற்குக்கரையின் கல்கியா நகருக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் கொச்வா யாயிர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. விபத்து ஏற்படுத்திய சிற்றுந்தை துரத்திச் சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய துப்பாக்கித்தாரியை சுட்டுக் கொண்டதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனத்தையும் கைப்பற்றினர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றொரு நபரும் பின்பு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்படும் போது கண்ணாடி போத்தல் ஒன்றால் காவல்துறையினரை தாக்க முற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 5 பேரின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேலின் அவசர சிகிச்சை பிரிவு தெரிவித்தது. சுட்டுக் கொல்லப்பட்ட போது துப்பாக்கிதாரி அரபு மக்கள் அதிகமாக வாழும் தபே என்ற இஸ்ரேல் நகரைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன அடையாளம் காணப்பட்டார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கவில்லை என்றும் பலஸ்தீன் ஆயுதக் குழுவான ஹமாஸ் இந்த தாக்குதலை பாராட்டியுள்ள போதிலும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்காக யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முன்மொழிவை ஆதரிப்பதாகவும் இதில் ஐரோப்பா ஒரு பங்கை வகிக்கும் எனவும் இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளனர். யுத்தத்தை முடிவிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற ஜெலன்ஸ்கியின் அழைப்பையும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பாவின் தீவிர பங்கேற்புடன் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான முன்மொழிவையும் இங்கிலாந்து பிரதமர் கேஸ் ஸ்டேமர், ஜெர்மனின் ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றில் பாராட்டினர். யுக்ரைனின் முக்கிய சர்வதேச ஆதரவாளர்களில் ஒன்றான E3 எனப்படும் முறைசாரா பாதுகாப்பு கூட்டணியை கொண்டுள்ள தலைவர்களோடு புட்டினுக்கு யுக்ரைனிய தலைவர் ஒரு பகிரங்க கடிதத்தை வெளியிட்ட சில நாட்களுக்கு பின் தற்போது 5 ஆண்டில் இருக்கும் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த அவர் முன்மொழிவினை வெளியிட்டார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி அவருடைய கோரிக்கையை நிராகரித்துள்ளார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சிலருக்கு எந்த ஒரு விடயத்திலும் ஆர்வம் ஏற்படாத ஒரு நிலை தோன்றிவிடுகிறது. இந்த ஆர்வம் ஏற்படாத தன்மை என்பது வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உணர வேண்டியதொன்றாகவே இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. வாழ்க்கை பற்றிய தெளிவான நோக்கம் இல்லாமல் இருப்பது, மனச்சோர்வு, நீண்டகால மன அழுத்தம் போன்றவை இதற்கு பிரதான காரணமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கடந்த கால தோல்விகள் அல்லது எதிர்காலம் பற்றி அதிகப்படியான சிந்தனைகள் கூட எங்களுடைய வாழ்வின் மீதான ஆர்வத்தை அல்லது ஈடுபாட்டை குறைத்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருந்து நாம் மீண்டு பெறுவதற்காக சில விடயங்களை பின்பற்றலாம். சிறு இலக்குகளை நிர்ணயிப்பது அதில் முக்கியமானது. பெரிய திட்டங்களை விட தினமும் எங்களால் முடிக்கக்கூடிய மிகச்சிறிய இலக்குகளோடு அந்த நாளை ஆரம்பித்து அந்த இலக்கை அடைவது, அதனை கொண்டாடுவது போன்ற முயற்சிகள் இந்த வாழ்வின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தும் அல்லது ஆர்வம் இன்மையினை போக்குவதற்கு உதவும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது சந்தோஷத்தை கொண்டாடுவது. அந்த சிறிய இலக்குகள் முடிந்தவுடன் எங்களை நாம் பாராட்டிக் கொள்வது இந்த மூளையில் டோபமின் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சிக்கான ஓமனை சுரக்கச் செய்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடத் தொடங்குகின்ற போது வாழ்க்கையின் மீதான ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அடுத்தது சுற்றுச்சூழலை மாற்றுவது. தினமும் ஒரே மாதிரியான ரொட்டீனான வேலைகளை செய்யாமல் அல்லது ரொட்டீனான பாதையில் செல்லாமல் அவற்றை தவிர்த்து புதிய புதிய இடங்களை, புதிய புதிய தரிசனங்களை நோக்கி நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவது வாழ்வின் மீதான ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அதை போன்று புதிய விடயங்களை கற்றுக்கொள்வது. நீண்டகாலமாக ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அது ஒரு சமையலாக இருக்கலாம், ஓவியக்கலையாக இருக்கலாம், அல்லது புதிய மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு இசைக்கருவியை வாசிப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொள்ள நினைத்து அதில் முயற்சி செய்வதும் வாழ்க்கையில் ஈடுபாட்டை, ஆர்வத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளை போக்கி நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தால் பல விடயங்கள் மீதும் ஆர்வம் ஏற்படத் தொடங்கும். வாழ்க்கை ஆர்வத்தோடு இருக்கட்டும்.

எட்டு மணி பத்து நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 பாகி செல்சியஸ் 18 ஆகவே உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இந்த வாரமும் அதே போன்று இருக்கும். கூடுதலாக 22 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில். இதுவேளை நாளை செவ்வாய்க்கிழமையின் வெப்பநிலை பார்த்தால் செவ்வாய்க்கிழமை 26 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. ஆனால் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி நாளைய தினம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரளவிற்கு சூரியொளியும் முகில்கூட்டமும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். ஆனால் வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு புதன்கிழமையும் காணப்படுகிறது. ஆனால் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை மீண்டும் ஓரளவிற்கு சூரியொளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 29 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும் கூடுதல் வெப்பநிலை இருக்கும் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவில் வேலையற்றவர்களின் விகிதம் 6.6% குறைவடைந்துள்ளது. மே மாதத்திற்கான வேலையற்றோர் விகிதம் தொடர்பான அறிக்கையினை கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி 88,000 புதிய வேலைவாய்ப்புகள் மே மாதத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மே மாதத்தில் பதிவாகியுள்ள எதிர்பாராத விதமான வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மூலம் தொழிலாளர் சந்தை மீண்டெழுந்துள்ளது என புள்ளி விவர திணைக்கிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து வேலைவாய்ப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவை இது ஓரளவிற்கு ஈடு செய்திருப்பதாகவும் புள்ளி விவர திணைக்கிடம் குறிப்பிடுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் 6.9% இருந்த வேலையற்றோர் விகிதம் மே மாதத்தில் 6.6% குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 2025 பின்னர் மே மாதத்தில் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அதிகரிப்பு குறிப்பிடத்தக்கது என புள்ளி விவர திணைக்கிடம் சுட்டிக்காட்டியது. 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 1,12,000 நிகர வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டிருந்தன. பொருளாதார வல்லுநர்கள் மே மாதத்தில் 10,000 வேலைவாய்ப்புகள் என்ற மிதமான வளர்ச்சி இருக்கும் எனவும் வேலையற்றோர் விகிதம் நிலையாக இருக்கும் எனவும் ஏற்கனவே கணித்திருந்தனர். கடந்த மாத வளர்ச்சி முழுநேர பணிகளில் குவிந்திருந்தது எனவும் அது அனைத்து தொழில் துறைகளிலும் பரவலாக கவனம் பெற்றிருப்பதாகவும் புள்ளி விவர திணைக்கிழம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 4.5% இருந்த சராசரி 1 மணி நேர ஊதியம் மே மாதத்தில் 3% அதிகரித்துள்ளது. 2025 நிலவிய கடினமான தொழிலாளர் சந்தையோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் கோடைக்கால வேலைவாய்ப்பு பருவம் இளைஞர்களுக்கு சிறந்த ஆரம்பமாக அமைந்திருப்பதாக புள்ளி விவர திணைக்கிழம் தெரிவித்திருக்கிறது. கனேடிய மத்திய வங்கி தனது அடிப்படை வட்டி வீதத்தை தொடர்ந்து 4 முடிவுகளில் 2.25% நிலையாக வைத்திருக்க தீர்மானித்துள்ள நிலையில் இந்த வேலையற்றோர் வீத அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை இந்த மாதத்தில் கனேடிய மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தல் வெளியாகவிருக்கிறது. பெரும்பாலும் அது தனது கொள்கை வட்டி வீதத்தை தொடர்ந்தும் 2.25% பேணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் செமினி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 18 நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்களுடையது என கருதப்படும் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக மேலும் 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அகழ்வாய்வுகளின் போது புதிதாக 6 எண்புக்கூட்டு தொகுதிகளும் வெளிப்பட்டன. இதேவழி ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து 2 சிறுவர்களுடையது என கருதப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளடங்கலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 302 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளதோடு அவற்றில் 298 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களுடையது என கருதப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ந்தும் மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்தன. இஸ்ரேலை நோக்கி வரும் ஈரான் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அழிப்பதற்காக தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலை அடுத்து அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் தமது படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது.
லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே ஈரான் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனான் எல்லைக்கருகாமையிலும் வடக்கு இஸ்ரேலிலும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் படையினரின் இலக்குகளை குறிவைத்து தொடர்ந்தும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும் என ஹிஸ்புல்லாவும் அறிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் விமானப்படை இதுவரை இடைமறித்துள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள அந்த நாட்டின் ஆட்சிக்கு சொந்தமான ராணுவ இலக்குகளை தமது வான்படை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடி விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 16 நிமிடம் இணைந்திருக்கிறோம்.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காட்டுக்கரு பண்பலை
2: August 2026 East Coast Sutula, August 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள் 6479851132.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0005-0
8: முழுவதும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 6476384227.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:24.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இயற்கை மனிதனுக்கு கொடுத்த மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனம் பேச்சு. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பது நம் முன்னோர் வாக்கு. உண்மையில் உலகில் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் பேசும் ஆற்றல் கிடையாது. உணர்வுகளை வெளிப்படுத்த மட்டும் பேசுவது பேச்சல்ல, உயர்வு தரும் வகையில் பேசி பழகுவதுதான் உண்மையான பேச்சுக்கலை. உலகில் வெற்றி வாகை சூடியவர்களும் உலகம் வியக்கும் ஆளுமை மிக்க பிரபலங்களும் தங்கள் பேச்சாற்றலால் உயர்வை கண்டவர்கள். பேச்சு என்பது ஒரு சபையின் முன்னால் பேசுவது என்பதாக மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. பேசுவது, ஸ்பீக் அப் என்பது நாங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசுவதை குறிக்கும். அது ஒரு குடும்பத்தின் சூழலிலாக இருக்கலாம், ஒரு வேலை தளத்திலாக இருக்கலாம், ஒரு பொது அமைப்பில், பொது நிகழ்வில், ஒரு சமூகத்தில் எங்கெல்லாம் அநீதிகள் நிகழ்கிறதோ அதற்கெதிராக எங்கள் குரல் எழுப்பப்படுவது உண்மையான பேச்சாக இருக்கும். இன்றைய இளம் சமூகத்தின் மத்தியில் நாங்கள் அதிகம் ஆளுமை செலுத்த

வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு விடயம் இந்த ஸ்பீக் அப். பல விடயங்களில் நாங்கள் பேசாமலே இருந்து விடுகிறோம், பேசுவதற்கு பயப்படுகிறோம், எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறோம். அந்த தயக்கங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு எல்லா சமூகங்களிலும் இவ்வாறான ஒரு தாழ்வு சிக்கல் அல்லது எனக்கின் வீண் வம்பு என்கின்ற நிலையிலான பேசுவதற்கு தயங்குகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்படியாக நாங்கள் பேச தயங்குவதால் பல்வேறு இடங்களில் பல்வேறு இடர்களை நாங்களே சந்திக்க வேண்டி ஏற்படும். சில தவறுகளை சுட்டிக்காட்டாமல் நாங்கள் மௌனம் காத்து வருவதால் அந்த தவறுகள் மிகப்பெரிய விஸ்வரூபமாகி எங்களுக்கே பாதிப்பாக அமைந்துவிடும். அது ஒரு குடும்பத்திற்கு பாதிப்பாக அமைந்துவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரின் சில தவறான செயல்பாடுகள் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தை, அதனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். அவரை ஆரம்பத்திலேயே தட்டி கேட்டு அதற்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். குடும்பத்தில் இருந்து நாடு வரையில் இதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக இந்த தயக்கம், பேசுவதற்கான தயக்கம் என்பது களையப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் அந்த பேச்சின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவலைக்குரிய ஒரு விடயம். மதிநுட்பம் மிகுந்தவர்களும் தங்களுடைய ஆய்வுகளை, உரைகளை அனைவர் மத்தியிலும் புரிய வைப்பதற்கு பேச்சுத்திறனை சிறந்த கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு வேலைத்தளத்தில் தன்னுடைய சக பணியாளர்களிடமிருந்து வேலையை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களுக்கு அந்த வேலையை தெளிவுபடுத்துவதற்கும் பேச்சுத்திறன் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படியான பேச்சுத்திறன் உள்ளவர்களுக்குத்தான் ஆளுமை மிக்க, அதிகாரம் படைத்த பதவிகள் கிடைக்கின்றன. என்னதான் திறமை மிக்கவராக இருந்தாலும் அவரால் அந்த வேலையை குறித்தான ஒரு புரிதலை மற்றவர்களுக்கு பகிர முடியாவிட்டால் அவர்களுக்கு தலைமை கிடைக்காமல் போய்விடும், அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்காமல் போய்விடும். பல இடங்களில் திறமையாளிகள், திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் பதவி உயர்வை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பேசுவதற்கு தயங்குவது, தாங்கள் சொல்ல வந்த விடயத்தை தெளிவாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டுவதுதான் அவர்களை அடுத்த நிலை நோக்கி நகர்த்தாமல் இருக்கிறது. ஆகவே இந்த பேச்சு கலை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது உண்மையில் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒன்று. கோர்வையாக பேசுவது, அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் பேசுவது, பயத்தை களைந்துவிட்டு பேசுவது, தன்னுடைய எண்ணத்தை பிரதிபலித்து பேசுவது, தடுமாற்றம் இல்லாத மொழிப்புலமையோடு பேசுவது, இவையெல்லாமே பேச்சுக்கான ஆற்றல்களாக சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையுமே பயிற்சியின் மூலமாக நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். இதற்கு நிறைய வாசிப்பு பழக்கம் வேண்டும். அதை வழி கூச்சம் இல்லாமல் மற்றவர்களோடு உரையாட தொடங்க வேண்டும். அப்படியாக நாங்கள் உரையாடுவதற்கு, எங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சிறிய குழுவில் இருந்து பெரிய குழு வரையில் நாங்கள் அதை பழக்கப்படுத்தி கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பேச்சு கலை என்பது எங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். குழந்தைகளை பொறுத்தவரையில் பெற்றோர் பல விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போது இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கலைத்துறை சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன, விளையாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன, நீச்சல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதைவிட அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகள் என்று பல பயிற்சிகளை எங்களுடைய பெற்றோர் வழங்குகிறார்கள். இவை எல்லாவற்றையும் வழங்குகின்ற பெற்றோர் அந்த குழந்தைகள் உண்மையில் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்களா, தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அளவில் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். அதுதான் மிக முக்கியமானது. இந்த ஸ்பீக் அப் என்பது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய தகுதி அல்லது முதல் தகுதி இந்த பேச்சாற்றல். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் கதைகளை கூறி, பாடல்களை பாடி குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டும். சின்ன வயதிலிருந்தே குழந்தைகள் மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்க செய்ய வேண்டும். அதே வேளையில் அவர்கள் கூட்டங்களில் பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சிறிய அளவில் இருந்து பெரிய அளவிலான கூட்டங்களுக்கு அவர்களை அழைத்துச் சென்று அங்கே பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தால், அது உங்களுடைய பாடசாலை ஒன்று கூடலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊர் ஒன்று கூடலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சமூக அமைப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம், அவற்றில் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி குழந்தைகளின் பயத்தை போக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த பயம் நீக்கப்படுகின்ற போது அந்த குழந்தை ஒரு ஆளுமை மிக்க பேச்சாளனாக, பேச்சாளராக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்படியாக குழந்தைகளிடம் இந்த பேச்சு திறனை வளர்ப்பது அவர்களுடைய சிந்தனை வளர்த்தி அதிகரிக்கும். அதே வேளையில் அவர்களுடைய கேட்கும் திறன், கேள்வி கேட்கும் திறன் இவற்றையெல்லாம் அதிகரிக்கும். ஒரு விடயத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் குணம் அவர்களுக்குள் தாமாகவே தோன்றும். பேசுவதாக இருந்தால் உலகில் தங்களை சுற்றி நிகழ்கின்ற எல்லாவற்றின் மீதும் ஒரு தீவிரமான பார்வை, ஒரு பகுத்தறியும் திறன், இவை எல்லாமே தோன்றும்.
ஒருவர் பேச்சாளராக வர வேண்டுமாக இருந்தால் தன்னை சுற்றி இருக்கின்ற பலவற்றையும் அவர் அவதானிக்க வேண்டும். அந்த அவதானிப்பு என்பது அவரை பல துறைகளிலும் ஞானம் கொண்டவருவராக மாற்றிவிடும். அவருடைய முழு திறமையினையும் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த பேச்சாற்றல் உதவும் என்பதால் குழந்தைகளுக்கு இந்த பேச்சு கலையை நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். அது எந்த விடயமாக இருந்தாலும் அதை பேசுவதற்கும் மேடையில் அல்லது ஒரு தனிக்குழுவில் அல்லது ஒரு உறுப்பினர்கள் மத்தியில் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆளுமையை நாங்கள் வளர்த்து கொள்வது மிக முக்கியமானது. அதற்கான பயிற்சிகளை நாங்கள் வழங்க வேண்டும். உலகத்தில் இன்று நாங்கள் போற்றி கொண்டாடக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நிறுவனங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப திறன்களை தாண்டி அவர்களுக்குள் இருக்கின்ற பேச்சாற்றல், தான் நினைத்ததை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய அந்த திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானவர்களாக நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். பேச்சுக்கலை குறித்து இன்று பேசியிருக்கிறோம். இன்று பேசுவதன் மூலம் வெளிப்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறுங்கள் என்பதாக இந்த நாள் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் இன்று இதை பற்றி உங்களோடு பகிர்ந்திருக்கிறது குட் மார்னிங் கனடா.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை எஃப்எம் 102.7.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
2: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸ் ஆகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட் ஆகும், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கியிருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சுகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை இருப்பது போல், ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்ட், அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித் இன் ஹிஸ் பட்ஜெட், லெஸ் தேன் $150 அ மந்த். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான பிரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல உடைய ஒவ்வொருவருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
1: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்ட்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 4162-1100-3-2. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கிறோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சம் மிக்க உற்சாகமான புத்தம் புதிய காலை வேளையை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். ஜூன் மாதத்தையும் நாங்கள் ஆரம்பித்து விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாதத்தின் 8ஆம் தேதிக்கு வந்தாச்சு திங்கட்கிழமை. இன்றைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். மிக அழகான ஒரு வாரமாகவும் கூட இந்த வாரத்தின் எல்லா நாட்களும் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:06 மீஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றீர்கள். உற்சாகமான காலை இப்பொழுது இந்த வேளையில் முக்கியமான சிந்தனை ஒன்றையும் நாங்கள் பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை உணர்வுகளும் நம்முடைய மனதை ஆக்கிரமிப்பதற்கு அனுமதித்து நீண்ட காலம் அவற்றை அப்படியே விட்டு வைத்தால் நம்மையும் அறியாமல் குழப்பத்திற்கான விதைகளை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தமாகின்றது என்பதை இந்த சிந்தனை சொல்லுகின்றது. சாதாரணமான விடயம் இங்கு விளக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு குப்பை தொட்டியில் உள்ள குப்பைகளை தினமும் அகற்றுவதற்கு பதிலாக ஓரிரு நாட்கள் அதை அப்படியே விட்டு வைத்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு வார காலம் வரைக்கும் அல்லது ஒரு மாதம் வரைக்கும் கூட விட்டு வைத்தால் அந்த வீட்டிலே எங்களால் இருக்கவே முடியாது. அந்த குப்பை அது அழுகை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாற்றம் மிக மிக பாரதூரமானதாக இருக்கும். இதே மாதிரி தான் எங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் குறித்து நாங்கள் மனதுக்குள் நிறைத்து வைத்திருக்கின்ற தீய எண்ணங்களும் உணர்ச்சிகளுக்கும் கூட இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களது மனதில் வேர்பிடிக்க விடக்கூடிய அந்த தீய எண்ணங்களை உடனடியாகவே நாங்கள் பிடுங்கியறுதல் என்பது அவசியம் ஆகின்றது. அவை எங்களது மனதை சிதைத்து எங்களது உறவுகளை நட்புகளை எங்களது சுற்றத்தை சீரழிப்பதற்கு நாங்கள் அனுமதித்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. தவறுகளை மன்னிப்பது என்பது மிகச்சிறந்த வழியாக இருக்கும். எனவே ஒவ்வொருவருடைய தவறுகளையும் மறந்துவிட்டு மன்னித்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் புதிதாக தொடங்க முயற்சி செய்யுங்கள். ஒருவர் மீதான பழைய கசப்பான நினைவுகளை அல்லது அந்த உணர்வுகளை எல்லாம் மனதில் இருந்து நாங்கள் அகற்றி புதிதாக அவரை சந்திக்கின்றோம் என்று சொல்லி அந்த மனிதரோடு மீண்டும் பழக தொடங்குகின்ற போது அவரும் கூட உணர்ந்து கொள்வார், நான் இன்ன விடயம் எல்லாம் செய்தும் கூட இப்படி மீண்டும் என்னோடு வந்து பழகுகின்றாரே என்று சொல்லி அவரிடமும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களது மனதுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அப்படியே அதுவும் ஏனையவர்களுக்கும் தொற்றக்கூடியதாகவும் கூட இருக்கும். மன்னித்தல் என்பது அன்பின் இன்னும் ஒரு அழகான வெளிப்பாடு. வலிமையான ஒரு மனிதரால் மட்டும்தான் மன்னிக்கவும் முடியும், மன்னிப்பை கேட்கவும் முடியும். அவரை விட வலிமையானவர்கள் யாருமே இருக்க முடியாது என்பதைத்தான் அழகான இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. எனவே எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை உணர்வுகளையும் எங்களது மனதுக்குள் விட்டு வைத்தல் என்பது மிக பெரும் அழிவைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே உடனடியாக அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுகின்ற அந்த பொழுதிலேயே அவற்றை எங்களது மனதிலிருந்து கிள்ளியறிதல் என்பதும் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:09 சூரிய வெளிச்சமிக்க அழகான ஒரு ஆரம்பம் இந்த வாரத்துக்கும் கூட தரப்பட்டிருக்கின்றது. மிக பிரகாசமான ஒரு காலை இப்பொழுதை நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 17 வெப்பநிலை 17 உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இது எல்லாமே தான் இன்றைக்கு தொடரும். இன்றைக்கு திங்கட்கிழமையின் பகல் வேளையும் கூட மிக வெளிச்சத்தோடு தான் இருக்கும். கொஞ்சம் முகில் இருந்தாலும் பிரதானமாக வெயிலைத்தான் பெறப்போகின்றோம். 5:35 காலையில் சூரியன் வந்திருக்கின்றார். 8:56 தான் சூரிய அஸ்தமனம் என்று எதிர கூறப்படுகின்றது. எனவே 9 என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அது வரைக்கும் சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கக்கூடிய நிலைமைகள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிக வெப்பம் இல்லாத இன்னும் ஒரு அழகான வெளிச்சமான பகல் வேளைதான் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். 22 தான் வெப்பநிலை என்று உயர்கின்றது. 23 உணர்நிலையாக கூடிய அளவிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். இரவில் 14, 13 இரவின் உணர்நிலையாகவும் கூட இன்றைக்கு இருக்கும் என்பதையும் கூட இன்றைய நாள் தொடர்பாக சொல்லிக்கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற நாட்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதானமாக வெயிலோடு ஆரம்பிக்கலாம். மதிய வேளையும் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகுதான் மழை தண்டஸ்டோமாக தொடங்கலாம் என்பதை கூறுகின்றார்கள். 1 mm அளவில் தான் மதிய பொழுதில் மழை, மாலையில் 5 mm அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 24 28 கூடிய உணர்நிலையாக நாங்கள் உணரப்போகின்றோம் நாளைய நாளில். புதன்கிழமையை பொறுத்தளவில் 27, 35 உணர்நிலை உயர்வை எதிர்பார்க்கின்றார்கள். புதன்கிழமையும் கூட தண்டர்ஸ்டோம் வந்து வர இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. காலையிலிருந்தே மெல்லிய மழை தூழல் இருக்கலாமா, மதிய மாலை பொழுதில் தண்டர்ஸ்டோம் வந்து போகும். ஆனால் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. புதன்கிழமை இரவிலும் கூட மெல்லிய மழை இருக்கலாம். வியாழனும் மழையை கொண்டிருக்கும், சூரிய வெளிச்சத்தையும் தரலாம். இடையிடையே வந்து போகின்ற மழையோடு தான் புதன் வியாழக்கிழமைகள் அல்லது வெள்ளிக்கிழமையும் கூட இருக்கப்போகும்.
போகின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றது. ஆனால் வெப்பம் உயர்கின்றது இனி வரும் நாட்களில். இந்த வாரத்தில் வியாழக்கிழமை 26 வெப்பநிலையாக 35 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 25-32 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கும். தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகளையும் வெள்ளிக்கிழமை கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற வாரதி சூரிய வெளிச்சத்தை கொண்டிருக்குமாம். ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வோடு தான் வருகின்ற வீக்கெண்டையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:11 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
10: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
11: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் பி சுஷில் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். எம் பி ஸ்ரீனிவாசன் அவர்களது இசையில் இந்த பாடல் வந்து ஹமீர் கல்யாணி ராகத்தின் அடிப்படையில் இசையமைக்கப்பட்டிருக்கின்றது. 9:26 இஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் சற்று பார்க்கலாம். தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. ஆனால் 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து டிவிபி வரைக்கும் அதிக தாமதங்கள் இல்லாமல் நகரக்கூடிய நிலைமையை கொண்டிருக்கின்றது. பேர்ச்மவுடைய அண்மித்த பகுதியில் தான் குறைந்தளவு தூரம் கலெக்டர்ஸ் வந்து குறைந்த தாமதங்களை கொண்டிருக்கின்றது. டிவிபி தாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்ஸ்பிரஸில் டிவிபியிலிருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் சற்று அதிக வாகன நெரிசல்களும் கலெக்டர்ஸில் தான் அதிக வாகன நெரிசல்கள். எக்ஸ்பிரஸில் சற்று குறைந்த தாமதங்களும் பேபியூ அவென்யூ வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து பாதஸ்ட் வரைக்கும் கூட தாமதங்கள் சற்று நிலவுகின்றன. தொடர்ந்து பயணிக்கின்ற போது கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னர் மீண்டும் தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் ரோட் பகுதியிலும் கூட தாமதங்கள் உயர்கின்றது. இந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்து மார்டின்கோ ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன என்பதையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். டிவிபி மணிக்கவும் 401 ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் சற்று அதிகமாகத்தான் கிப்ளிங் வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றன. அதன் பின்பு இஸ்லிங்டன் பகுதியிலும் கூட தாமத நிலைமைகள் உயர்கின்றது. ஜேன் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகளிலும் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக தாமதங்கள் தென்படுகின்றன. இந்த வேளையில் பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைந்த தாமதங்களை நீங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டில் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்டில் 401 ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக பேவியூ வரைக்கும் காணப்படுகின்றன. குறைந்த தாமதங்கள் தான் டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட லோரன்ஸுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்ட் நீண்ட தாமதங்களை கொண்டிருக்கின்ற ஒரு காலை வேளை. ஸ்டீல்ஸ் தாண்டிய பகுதிகளிலிருந்தே தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வேளையில் தொடர்ந்து தாமதங்கள் நிலவுகின்றன 401 வரைக்கும். அதிலும் 401 அண்மித்த பகுதி செப்பேட்டிலிருந்து 401 வரைக்கும் கடுமையான வாகன நெரிசல்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் 404 சவுத் பவுண்டில் காணப்படுகின்றன. இன்றைக்கு வந்து ஜூன் மாதம் 8 திகதி மிக மிக முக்கியமான ஒரு நாள். வேர்ல்ட் ஓஷன் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். உலக பெருங்கடல்கள் அல்லது சமுத்திரங்கள் அவற்றுக்கான ஒரு தினமாக இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது. இந்த 2026 ஆண்டுக்கான கருப்பொருளையும் கூட யுஎன் அறிவித்திருக்கின்றது. ரீஇமேஜின் பியாண்ட் த வேர்ல்ட் வி நோ எ நியூ ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓஷன் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான ஒரு தீம் என்பதைத்தான் சொல்லலாம். நாம் அறிந்த உலகிற்கு அப்பால் நமது பெருங்கடல்களோடு ஒரு புதிய உறவு மறுபரிசீலனை என்பதுதான் இந்த ஆண்டிற்கான ஒரு தீமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த சமுத்திரங்களுடனான தொடர்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த பூமியின் பெரும்பாலான பகுதிகளை உலக சமுத்திரங்கள் தான் நிறைத்திருக்கின்றன. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த உயிர் வாழ்க்கையும் கூட அந்த பெருங்கடல்களின் ஆழத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கின்றது. இப்போதும் எண்ணில் அடங்காத உயிரினங்கள் அவற்றின் தாய்மடியாகவும் கூட உலக சமுத்திரங்கள் தான் காணப்படுகின்றன. மனித குலத்திற்கு மிக அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு

நீர் நிறைந்த பகுதிகளாகவும் கூட இந்த சமுத்திரங்கள் வந்து இருக்கின்றன. அதில் இன்னும் பல முக்கியத்துவம் இந்த சமுத்திரங்களுக்கு இந்த பூமியில் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லலாம். நாங்கள் இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற நிலைமைகளை இந்த சமுத்திரங்கள் தான் எங்களுக்கு வடிவமைத்து தருகின்றன. இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒரு 71% அதிகமான பகுதியை குளோபல் ஓஷன் வந்து நிறைத்திருக்கின்றது. அதே நேரம் இந்த பிளானட்டிலே இருக்கக்கூடிய நீர் என்று சொல்லி பார்த்தால் அதில் 96.5% நீர் சமுத்திரங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. இந்த பூமியின் லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம் அதுதான் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜனின் அரைப்பங்கானதை சமுத்திரங்கள் தான் உற்பத்தி செய்து எங்களுக்கு தருகின்றன. அதை தாண்டி கார்பன் எமிஷன் என்று சொல்லி பார்த்தால் அதில் பெருமளவிலானதை எங்களது சமுத்திரங்கள் உறிஞ்சுகின்றன. எனவே குளோபல் கிளைமேட்டை வந்து அவை சரியாக பராமரிக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரே ஒரு ஓஷன் தானம் இந்த பூமியில் இருக்கின்றது சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் 5 ஜோன்ஸாகத்தான் அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. வெளியிலே நாங்கள் பார்க்கின்ற போது பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன், சதர்ன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் என்று சொல்லி அவற்றை நாங்கள் பிரித்து பார்க்க தெரிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அடியாளத்தில் எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவையாகத்தான் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சால்ட் வாட்டர் அதை தொடர்ச்சியாகவே இணைக்கக்கூடிய ஆழ சமுத்திர நீரோட்டங்கள் வந்து காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் பூமியின் மேலோட்டில் பார்க்கின்ற போது ஜியோகிராஃபிக்கலி அவை 5 அடையாளப்படுத்தப்படுகின்ற சமுத்திரங்களாக, பெரும் சமுத்திரங்களாக அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பூமியில் இருக்கின்ற மிக மிக ஆழமான பகுதி என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கூட சமுத்திரத்தில் தான் இருக்கின்றது. இது வந்து மரியானா ட்ரெஞ்சில் இருக்கக்கூடிய சேலஞ்சர் டீப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான பகுதியாக இருக்கின்றது. ஒரு 11 கிலோமீட்டர்ஸிலும் பார்க்க மிக ஆழமான ஒரு பகுதியாக அந்த சேலஞ்சர் டீப் வந்து இருக்கின்றது. ஆனால் உலக சமுத்திரங்களின் சராசரி ஆழம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் 3688 மீட்டர்ஸாக இருக்குமா. அதே நேரம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அண்டர்வாட்டர் மவுண்டன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் மிக அதிகமாகவே இந்த சமுத்திரங்களுக்குள் காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் வந்து பூமியின் மேற்பரப்பில் இல்லை, நீருக்கடியில் தானாம் காணப்படுகின்றது. மிட் ஆஷன் ரிச் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி வந்து ஒரு 64,000 கிலோமீட்டர்ஸுக்கு நீளமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இந்த பூமியின் பல பகுதிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் அது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவற்றின் 90% பகுதி நீருக்கு அடியிலே மூழ்கி இருக்கின்றது. இந்த மிட் ஓஷன் ரிச் இது வந்து 64,000 கிலோமீட்டர்ஸ் நீளமான ஒரு பகுதி என்று சொல்லியும் கூட அந்த உண்மையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த மலைக்காடுகள் பூமியின் சுவாச பைகளாக எப்படி தொழிற்படுகின்றனவோ அதே மாதிரி தான் இந்த சமுத்திரங்களும் கூட லங்ஸ் ஆஃப் த ஏர்த் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கார்பனை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பிளாங்டன், ஆல்கே, மரீன் பிளான்ஸ் போன்றவை அந்த சமுத்திரங்களில் நாங்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனின் 50% எங்களுக்கு உற்பத்தி செய்து தருகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒவ்வொரு செகண்டிலும் நாங்கள் உள்ளெடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து ஏதாவது ஒரு கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கடலுக்குள் இருந்து அது வரக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் ஒவ்வொரு பொழுதிலும் நினைக்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த சுற்றுச்சூழலில் வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதில் 25-30% சமுத்திரங்கள் உள்ளெடுக்கின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட நன்மைகளை இந்த பூமிக்கும் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் செய்யக்கூடிய உலக பெருங்கடல்கள் அவற்றுக்கான தினம் இன்றைக்கு என்பதைத்தான் சொல்லலாம். June 8 வேர்ல்ட் ஓஷன் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 9:34 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:46. இந்த இனிய காலை வேளையில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை தான் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எப்போதுமே நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உண்மையான மன மகிழ்ச்சியை நாங்கள் பெரும்பாலும் தொலைத்து விடுகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அடிக்கடி இந்த மனநிறைவு தொடர்பான சிந்தனைகள் பகிரப்படுகின்றன. வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்பது மனநிறைவில் தான் இருக்கின்றது. போதுமன்ற மனம்தான் மனிதனது பொக்கிஷமாகின்றது. ஒரு அரண்மனையில் ஒரு வேலைக்காரன் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் போது மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி கொண்டிருப்பானாம். அவன் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மனநிறைவோடும் இருப்பதை பார்த்த மன்னருக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. ஒரு நாள் அந்த மனிதனை அழைத்து அவர் கேட்கின்றார், எல்லா செல்வங்களையும் எல்லா படைகள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய நான் கூட நிம்மதி இல்லாமல் வாழுகின்றேன். ஆனால் உன்னிடம் அதிகளவில் செல்வம் இல்லை, இருந்தாலும் கூட உன்னால் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்றது என்று சொல்லி கேட்கின்றாராம். அதுக்கு அந்த வேலைக்காரன் பதில் சொல்கின்றான், மன்னா, எனக்கு பெருகிய மாளிகையோ ஏராளமான பொண்ணோ தேவையில்லை. எனது குடும்பம் அழகான ஒரு குடும்பம் இருக்கின்றது. எனது குடும்பத்தின் பசிக்கு உணவு, தலைக்கு மேல் ஒரு கூரை பாதுகாப்பாக, ஒவ்வொரு நாளும் உடுத்துவதற்கான உடை, இவை அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது. இறைவன் எனக்கு தந்த இந்த வாழ்க்கைக்கு நான் மனநிறைவோடு இருக்கின்றேன் என்று பதில் சொல்லுகின்றான். இப்போது மன்னருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. தனது அமைச்சரிடம் அவர் பேசுகின்றார், இந்த மனிதனை போல நாங்களும் கூட மனநிறைவோடு இருக்க முடியுமா என்று சொல்லி கேட்டபோது அந்த அமைச்சர் புன்னகைந்துவிட்டு சொல்லுகின்றாராம், அவனுக்கு தன்னிடம் இருப்பவை தொடர்பான ஒரு திருப்தி இப்போது காணப்படுகின்றது. அந்த ஒரு மனநிறைவு தான் அவனை எப்போதும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஆசைகள் அவனது மனதிலும் கூட முளைவிடுகின்ற போது அவனால் இப்படி வழக்கம் போல மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று சொல்லி அந்த அமைச்சர் சொல்லுகின்றார். அதை நிரூபிப்பதற்காக மன்னரின் அனுமதியோடு ஒரு தந்திரத்தை செய்கின்றாராம். அந்த வேலையால் செல்லக்கூடிய வழியில் 99 பொட்காசுகள் அடங்கிய ஒரு பையை இறைவனின் பரிசு என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு மறைந்திருந்து பார்க்கின்றார்கள். இப்போது அந்த பொட்காசுகளை எடுத்து பார்த்த அந்த மனிதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை எண்ணுகின்றான். 100 பொட்காசுகளாவது இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்த அவனுக்கு அதில் 99 மட்டுமே இருக்கின்றது. எனவே எப்படியும் வைத்தவர்கள் 100 பொட்காசுகளை இதில் வைத்திருப்பார்களே, ஒரு பொட்காசு எங்கே தொலைந்து போனது என்று சொல்லி அவன் அதிர்ச்சி அடைகின்றான். அந்த ஒரே ஒரு பொட்காசை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தனது அன்றாட வேலைகளை மறந்து அவன் வழக்கமாக ஆடிப்பாடக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்போது கவலையோடு தான் இருக்கின்ற இடங்கள் முழுவதுமே தேடத் தொடங்குகின்றான். அன்று முதல் அவனது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அவனிடமிருந்து காணாமல் போனது என்பதை இந்த குட்டி கதை சொல்லுகின்றது. அடிக்கடி இந்த மாதிரியான கதைகளும் கூட நிறையவே சொல்லப்படுகின்றன. நாங்கள் முக்கியமான செய்தியை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். எங்களிடம் இருப்பவற்றை வைத்து திருப்தி அடைகின்ற வரைதான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி இல்லாத ஒன்றை தேடி ஓடுபவர்களாக நாங்கள் இருந்தால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எங்களிடமிருந்து சற்று விலகித்தான் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பவற்றை நினைக்கின்ற போது மகிழ்ச்சியை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் இழந்தவற்றையும் இல்லாதவற்றையும் நினைத்து கொண்டிருக்கின்ற போது நிம்மதியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்தே தொலைத்து விடுகின்றோம் என்பதுதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:50 இஸ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Your favorite music
1: on your favorite station. 102.7.
2: It's East FM.
3: Ajax Nissan and Infinity-ல் சர்வீஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV-களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 417-5060.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
6: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
7: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
9: MJS Gold House.
10: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
9: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
10: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
9: MJS Gold House.
10: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

திங்கட்கிழமை காலை பொழுது காலை 10:03 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com இமெயில் முகவரி, யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை என்று போலதான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான பகல் பொழுது இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அதிக வெப்பம் உயராத ஒரு நாளாகவும் கூட இன்றைய தினம் இருக்கும். 18 வெப்பநிலை இப்போது 18 தான் உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு இன்றைக்கு 22-24 உணரப்போகின்றோம். இரவு பொழுது 14-13 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தொடர்ச்சியாகவே நிறைந்திருக்கும். 8:56 தான் இரவு பொழுதில் சூரியன் மறையும். இன்றைக்கு தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வெயிலையும் கொண்டிருக்கும், மழையையும் தரலாம். மதிய பொழுதிலிருந்துதான் மழை தூர தொடங்குமாம். தண்டஸ்டோமாக வரப்போன்றது. மாலை வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான தண்டஸ்டோமுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இரவு பொழுதிலும் லேசான மழை 2-4 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் காலை பொழுதில் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். மதியத்திலும் கூட சூரிய வெளிச்சத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை உயர்ந்திருக்கும். நாளைக்கு 24 வரை 28 உணரப்போகின்றோம். புதன்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. மதிய வேளை மாலை பொழுதில் சூரிய வெளிச்சமும் தென்படலாம். வெப்பநிலை அதிகரிக்கின்றது. 27 வரை உயர்ந்திருந்தாலும் 35 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். வருகின்ற புதன் வாரத்தின் நடுப்பகுதியில் அதிகமான வெப்பத்துக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான். 26 வெப்பநிலை 35 வரை உணரப்படும். சூரிய வெளிச்சமும் இருக்கும், மழைக்கான சாத்தியங்களும் காலை மதியம் சொல்லப்படுகின்றன. மாலை பொழுதில் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்க போன்றது வியாழக்கிழமை. இரவு வேளையும் மழை மீண்டும் வரலாம். வெள்ளிக்கிழமையும் பகல் பொழுதிலும் கூட மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. மாலை பொழுது பிரதானமாக வெயிலோடு இருக்கலாம். 25 வெப்பநிலையாகவும் 32 உணர்நிலையாகவும் இருக்கும் வெள்ளிக்கிழமை. வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் 26 வெப்பநிலை 31 சனிக்கிழமையில் உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22-25 உணரப்போகின்றோம். அன்றைக்கும் சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கலாம். கொஞ்சம் மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளையும் கூட வார இறுதி இப்போது கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளுகின்றோம். வேக்கனான சொல்லி பார்த்தால், ஈரான் மற்றும் இஸ்ரேல் மாறி மாறி ஒன்றையொன்று மீண்டும் தாக்க தொடங்கியிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் பரபரப்பாக வெளியிடப்பட்டிருந்தன. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக 2 நாடுகளும் ஒன்றை ஒன்று நேரடி தாக்குதலில் ஈடுபட்டிருந்தன என்பதைத்தான் இந்த செய்திகள் சொல்லியிருக்கின்றன. இப்போது ஈரான் வந்து ஒரு முக்கியமான செய்தியை அறிவித்திருக்கின்றது. அதன் டாப் மிலிட்டரி கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. தாங்கள் தாக்குதல்களை நிறுத்துகின்றோம், ஆனால் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் இன்னும் மிக பாரதூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு தகவல் ஒன்றை ஈரான் பகிர்ந்திருப்பதைத்தான் சொல்லலாம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த தொடங்கியதில் இருந்து வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஈரான் மீது இஸ்ரேல் வந்து வான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஆனால் இஸ்ரேலை நோக்கி ஈரான் வந்து மிசைல் தாக்குதலையும் கூட நடத்தியிருக்கின்ற நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டு தரப்பையும் இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டிருந்தார். அதே நேரம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர்நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஆராயப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் ஒரு கருத்தை அவர் பகிர்ந்திருந்தார். அதே நேரம் நேரடியாகவே இஸ்ரேலை வந்து இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் வலியுறுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் ஈரான் இப்போது சொல்லியிருக்கின்றது, தாங்களும் தாக்குதல்களை நிறுத்துகின்றோம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை, ஆனால் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் மீண்டும் இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம் என்பது தொடர்பான ஒரு தகவலைத்தான் ஈரான் என்று பகிர்ந்திருப்பதாக இப்போதைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் மீண்டும் தாக்குதல்கள் ஈரான் மீது ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏர் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஒரு முக்கியமான செய்தியை அறிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வரப்போகின்ற அறிவித்தல்கள் வரை தாங்கள் தங்களது அந்த விமான சேவைகளை நிறுத்துகின்றோம் என்று சொல்லித்தான் அது அறிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த நாட்டின் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஏர்ஸ்பேஸ் வந்து மூடப்படுகின்றமை தொடர்பாகவும் இப்போது இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மார்ச் மாதம் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில விமான நிலையங்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து
விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் மீண்டும் ஒரு போர்நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான விமான சேவைகள் ஈரானை நோக்கி அல்லது ஈரானிலிருந்து புறப்படக்கூடிய அந்த விமான சேவைகள் வந்து மீண்டும் தொடங்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போதே இந்த தாக்குதல்களின் காரணமாக பல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 10:09 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:14 இருக்கிறது. கனடாவின் 31st கவர்னர் ஜெனரல் அவரது பதவியேற்பு நிகழ்வு இன்று இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. காலை 10 தொடக்கமே அந்த நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 21 கன் சல்யூட், அதனோடு சேர்த்து பல்வேறுபட்ட பாரம்பரிய நிகழ்வுகள், 2 மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கனேடியன் ஆர்டிஸ்டினாலும் கூட வழங்கப்பட்ட அந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்றது. கனடாவின் செனட் ஆஃப் கனடா பில்டிங்கில் தான் அந்த செரிமனி வந்து நடப்பதை காண முடிகின்றது. காலை 10 தொடக்கம். பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி கலந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் இதுவரைக்கும் கனடாவின் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றி இருக்கக்கூடிய மேரி சைமனும் கூட அதில் கலந்து கொண்டிருக்கின்றார். அதை தாண்டி சீஃப் ஜஸ்டிஸ் ரிச்சர்ட் வாக்னர், ஹவுஸ் ஆஃப் காமன் ஸ்பீக்கர் போன்றவர்களும் கூட இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஃபோமர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருந்திருக்கக்கூடிய லூயிஸ் ஆல்பர்ட் அவர்தான் கனடாவின் புதிய 31st கவர்னராக இன்றைக்கு பதவியேற்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவலையும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இப்போது பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம் தொடர்பான செய்திகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மிக பலமிக்க ஒரு பூமி அதிர்வொன்றை பிலிப்பைன்ஸ் வந்து இன்று திங்கட்கிழமை காலை பொழுதில் சந்தித்திருக்கின்றதாம். அவர்களது நேரப்படிதான் இன்று திங்கட்கிழமை காலை. கெனடிய நேரப்படின்னு சொல்லி பார்த்தால் எங்களுக்கு இரவு பொழுது ஒரு 11 தாண்டிய நேரத்தில் தான் அந்த பூமி அதிர்வு அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த ஒரு 30 பிலிப்பைன்ஸ் சந்தித்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் எர்த் குவேக் அது என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வேயின் அடிப்படையில் மேக்னிடியூட் 7 அளவிலான அந்த பூமி அதிர்வாக அது பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஐலண்ட் ஆஃப் மின்டானோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தீவிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்ற அந்த ஒரு நகரத்தை அது தாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் மிக அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட அந்த பகுதி இருந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இந்த 7.8 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வின் காரணமாக 32 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நேரப்படி காலை ஒரு 7:37 அந்த அதிர்வு உணரப்பட்டது என்பதையும் தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பூமி அதிர்வை தொடர்ந்து உடனடியாக பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கான சுனாமி அலர்ட்ஸ் வந்து விடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு பல எச்சரிக்கைகள் வந்து அதுக்கு பிறகு கேன்சல் பண்ணப்பட்டிருந்ததையும் செய்திகள் சொல்லுகின்றன. நிறைய வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பல கட்டடங்கள் தரை மட்டமாக இருக்கக்கூடிய அந்த விவரங்களை காட்டக்கூடிய அந்த வீடியோஸையும் கூட நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல ப்ரொவின்சஸில் 100 அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்களாம். 10,000 அதிகமான ரெசிடென்ட்ஸ் இப்போது வீடுகளை விட்டு வெளியேறி வெளிப்புறங்களில் தங்கியிருக்கின்றமை கூறக்கூடிய செய்திகளையும் கூட இப்போது பார்க்க முடிகின்றது. மின்டானோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பகுதி என்று சொல்லி பார்த்தால் இது வந்து அதன் அளவிலும் சரி அல்லது பாப்புலேஷனிலும் சரி பிலிப்பைன்ஸின் செகண்ட் பிகஸ்ட் ஐலண்டாக காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றதாம். 26 மக்கள் அங்கே வாழுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் அதுதான் இந்த பூமி அதிர்வின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதானமான அதிர்வை தொடர்ந்து 130 அதிகமான ஆஃப்டர் ஷாக்ஸும் கூட பதிவாக இருக்கின்றதாம். 1.3 to 6.7 மேக்னிடியூட் அளவில் அந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் அங்கு பதிவாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிலிப்பைன்ஸை பொறுத்தளவில் பூமி அதிர்வு அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான். அது புவியியல் ரீதியாக இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு அன்ஸ்டேபிள் பகுதியாக இருக்கின்றதாம். நிலையில்லாத ஒரு பூமியின் பகுதியாக இருப்பதன் காரணமாகத்தான் அடிக்கடி இந்த பூமி அதிர்வுகள் அங்கே ஏற்படுகின்றன. வழக்கமாகவே மிகச்சிறிய அளவிலே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத அல்லது உணரப்படாத அந்த அதிர்வுகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதானாம் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில திடீரென்று மிக பாரதூரமான அழிவு மிக்க அதிர்வுகளாகவும் கூட இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த 2025 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் 6.9 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு பிலிப்பைன்ஸின் சென்ட்ரல்
விசாயாஸ் ரீஜனை தாக்கியதன் காரணமாக 70-க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் பின்பு இப்போது பதிவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்வு இது என்று சொல்லி இன்றைய நாள் நிகழ்ந்திருக்கின்ற அந்த பூமி அதிர்வு தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த பூமி அதிர்வை தொடர்ந்து ஜப்பானும் 1 மீட்டர் உயரமான சுனாமி அலைகள் தொடர்பான ஒரு எச்சரிக்கை ஒன்றை பிறப்பித்திருந்ததையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். பல ப்ரிஃபெக்சர்ஸ் இந்த மாதிரியான சுனாமியை எதிர்கொள்ளும் என்பது தொடர்பான எச்சரிக்கைகள் தான் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டிருந்ததையும் கூட இங்கு தெரிவிக்க முடிகின்றது. 10:20 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள்.

0: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Yengum Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: August 2026 East Coast Sutula. August 1st திகதி முதல் 9th திகதி வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்து உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. ஜூலை 21st திகதிக்கு முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-956-4569085656.
8: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:41 இருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். அதிலும் கனடாவின் ஒரு ஸ்மார்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை ஒன்று பார்க்கப்படுகின்றது. அது தொடர்பான செய்திகள் தான் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். நாங்கள் நிறையவே காடுகளுக்குள் சென்றிருக்கின்றோம். காட்டில், வெளிப்புற காடுகளில் என்னெல்லாம் இருக்கும் என்பது தொடர்பாக எல்லாம் எங்களுக்கு அனுபவத்தில் தெரிந்திருக்கும். ஆனால் எங்களால் பார்க்க முடியாத இந்த பூமியின் ஆரோக்கியமான காடுகள் தொடர்பாகத்தான் இங்கு பேசப்படுகின்றது. அதுதான் கனடாவை சூழ இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் வாட்டர்ஸ், அவற்றுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த அடர்ந்த படர்ந்த காடுகள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய, தொடர்ந்து அசைந்தாடக்கூடிய இந்த கெல்ப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நீர் தாவரம், அதனால் உருவாக்கப்படுகின்ற அந்த கெல்ப் ஃபாரஸ்ட் வந்து மிக மிக ஆரோக்கியமானது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடற்பாசி காடுகள் வந்து பூமியின் மேல் இருக்கக்கூடிய அமேசானோடு பயோடைவர்சிட்டியில் போட்டி போடக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது ஒரு பெரும் ஆச்சரியம்தான் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். பெரும்பாலான கனேடியர்கள் இந்த ஒரு காட்டை நேரில் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பை பெறவில்லை. ஆனாலும் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கங்களாக இருக்கலாம், பெரும்பாலும் இந்த ஓஷன் ஃப்ளோராக இருக்கலாம், அங்கு வந்து மிக மிக அதிகமாக வளர்ந்து கனடாவில் இருக்கின்ற அந்த பயோடைவர்சிட்டியை மிக அதிகமாகவே பேணக்கூடிய தன்மை பெற்றிருக்கின்றது இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் ஓஷன் வைஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வந்து கனேடியர்களுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றது. இந்த கெல்ப் காடுகளை வளர்ப்பதற்கு நீங்கள் உதவுங்கள் என்பது தொடர்பானதா ஒரு அழைப்பாகத்தான் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். குளோபல் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இதுதான் இந்த ஓஷன் வாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. இது வந்து கனேடிய அரசாங்கம் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷன்ஸிடம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுங்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து வேண்டுகோளை முன்வைத்து வருகின்றதாம். அதிலும் குறிப்பாக என்று சொல்லி பார்த்தால் கனடாவில் கரையோரமாக வாழக்கூடிய இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த நடவடிக்கையை உங்களால் முன்னெடுக்க முடியும் என்பது தொடர்பாக அறிவுறுத்தலையும் கூட ஓஷன் வாய்ஸ் வழங்கி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா, அதன் கரையோர பகுதிகள் போன்ற இடங்கள் அதிக கவனத்தை இப்போது பெற்றிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எந்தளவுக்கு அதிகமாக இந்த கெல்ப்பை வந்து பல இடங்களுக்கும் கொண்டு சென்று அவற்றை பிளான் பண்ணுகின்றோமோ அந்தளவுக்கு நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எங்களது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டத்தை நாங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் பாதிப்பில்லாமல் பாதுகாக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்தளவுக்கு இந்த கெல்ப் வந்து என்ன மாதிரி எங்களுக்கு உதவுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், இது வந்து இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் இவை பயோடைவர்சிட்டி பவர் ஹவுசஸாக இருக்கின்றன என்பதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். பல்லுயிர் பெருக்க ஆற்றல் மையங்களாகத்தான் அவை தொழிற்படுகின்றன. உணவை எங்களுக்கு வழங்குகின்றன. பல்வேறுபட்ட உயிரினங்களுக்கும் அந்த உணவு அதனால் வழங்கப்படுகின்றது. அதே நேரம் கனாவில் இருக்கக்கூடிய பல நீர்வாழ் உயிரினங்களுக்கான ஒரு வாழ்விடமாகவும் கூட அது இருக்கின்றது. மறைந்து பாதுகாப்பாக அவை வாழ்வதற்கான வாய்ப்பையும் அந்த கெல்ப் ஃபாரஸ்ட் வழங்குகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் காணாத பல உயிரினங்கள் அந்த கெல்ப் ஃபாரஸ்டுக்குள்ளே வாழுகின்றன. சாதாரணமாக அந்த சீ ஓட்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை அந்த கெல்ப்பை தங்களை சூழ சுற்றி கொள்ளுகின்றன என்பது ஏற்கனவே நாங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல். ராக்ஃபிஷ் தொடக்கம் சால்மன் வரை அந்த கடற்பாசி காடுகளுக்குள்ளே தங்களை மறைத்து வைத்திருக்கின்றன என்பதும் முக்கியமான ஒரு செய்தி. அதை தாண்டி கிராப்ஸ், ஸ்னெயில், சி ஸ்டார்ஸ் போன்றவையும் கூட அங்குதான் செழித்து வளர்கின்றன. இவற்றை விட சீல், சீ லயன்ஸ் போன்றவையும் கூட தங்களுக்கான உணவை தேடக்கூடிய இடமாக இந்த கடற்பாசி காடுகள் காணப்படுகின்றன. இட்ஸ் அன் அண்டர் வாட்டர் ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லித்தான் அந்த பகுதி தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நீருக்கடியிலே இருக்கின்ற மலைக்காடுகள் அவை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த கடலுக்கும் தரைக்கும் இடைப்பட்ட பெரும்பாலான அந்த கரையோர பகுதிகளில் அதிகம் வளரக்கூடிய இந்த பாசிகள் வந்து காபனை
மிக அதிகமாகவே உள்ளடுக்கின்றனவா. அது ஒரு பெரிய நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. அதிலிருந்து அதை தாண்டி கரையோரங்களில் மண்ணரிப்பு நிகழாமலும் கூட இவை அதிகம் பாதுகாக்கின்றன. மீன் வளத்துறை என்று சொல்லி பார்த்தால் அதில் இந்த கடல் பாசிகளின் பங்கு மிக பெரியது என்பதை கூறியிருக்கின்றார்கள். எனவே பல வழிகளிலும் எங்களுக்கு பயன்மிக்கவையாகத்தான் இந்த கல்ப் ஃபாரஸ்ட் காணப்படுவதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நீரின் மேற்பரப்புக்கு அடியில் காணப்படக்கூடிய ஒரு நேச்சுரல் கிளைமேட் சொல்யூஷனாகவும் கூட அது மறைந்திருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இயற்கையான காலநிலை தீர்வாக அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதில் கனேடியர்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாக தான் நாங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். உலக அளவிலே என்று சொல்லி பார்த்தால் கனடா தான் நாம் லாங்கஸ்ட் கோஸ்ட்லைனை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மிக நீளமான கடற்கரை இங்கு நிறைந்து காணப்படுகின்றது. அதே நேரம் கனேடியர்களுக்கு வந்து இந்த சமுத்திரங்கள் அதன் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு நீண்ட பாரம்பரியத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். கடல் பாதுகாப்பின் வலுவான ஒரு பாரம்பரியம் அவர்களிடம் தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கனடாவின் அந்த ஃபிஷரிஸ் செக்டர் மட்டுமே ஒரு வருடத்தில் 7 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலான அளவுக்கு மிக பெறுமதி மிக்கதாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். தங்களது பொருளாதாரத்தோடு நெருங்கிய தொடர்பினை இந்த சமுத்திரங்கள் பேணுவதை கனேடியர்கள் அறிந்து வைத்திருக்கின்ற நிலையில்தான் அந்த கரையோர பகுதிகளை அதிகம் பாதுகாக்க வேண்டிய தேவையும் கூட அவர்களுக்கு காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த கட்டுரை பல விடயங்களை கூறி நிற்கின்றது. இப்போதைய காலம் என்று சொல்லி பார்த்தால் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மிக அதிகமாக காணப்படுகின்ற ஒரு இறுக்கமான காலப்பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த கடற்பாசி மீட்டெடுப்பை நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முதலீடாக முன்வைக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கனடாவின் ஒரு பெருங்கடல்கள் என்று சொல்லி பார்த்தால் அது கனடாக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இயற்கையான சொத்துக்களில் ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பகுதியை நாங்கள் ஆரோக்கியமாக பேணுவது என்பது கனடாவுக்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கு வந்து பெரும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். கனடாவின் வணிகத்திற்கும் உணவு பாதுகாப்புக்கும் கூட அது பெரும் நன்மை பயக்கும். எதிர்கால சந்ததிகளும் அதன் மூலமான நன்மையினை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓஷன் வைஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷன் வந்து கனேடியர்களை அதில் முதலீடு செய்வதற்கு மட்டும் அழைக்கவில்லை, நீங்களே இறங்கி அந்த நடவடிக்கைகளையும் கூட செய்யுங்கள், உங்களது நேரத்தை கொடுங்கள். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக உங்களது குரலையும் எழுப்புங்கள், மற்றவர்களோடு பேசுங்கள், அவர்களுக்கும் இந்த இடங்கள் தொடர்பான முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்த்துங்கள். அதே நேரம் முடிந்த அளவுக்கு இந்த கெல்ப் பிளான்டிங்கையும் கூட நீங்கள் செய்யலாம், அதற்கான ஒத்துழைப்பையும் நீங்கள் வழங்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்ளலாம். 10:49 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651
6: 416-457-0651. Some conditions may apply.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
13: FM 102.7 East FM.

காலை 11:02 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம். தொடர்புகளுக்கு 416-2412-12 மது மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலையில் மாற்றம் எதுவும் நாளைக்கு ஏற்பட போவதில்லை. இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் நாளைய நாளிலும் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 19 பொது வெப்பநிலை 19 தான் உணர்கின்றோம். வானம் தெளிவாக இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிரதானமாக வெயில் தான் இன்று தொடர்ந்து நிறைந்திருக்கும். 8:56 சூரிய அஸ்தமனம். அது வரைக்குமே வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணலாம். அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு மிதமான இதமான வெப்பநிலையை தான் இன்றைய நாள் தொடர்ந்து எங்களுக்கு தரப்போகின்றது. 22 வெப்பநிலை 24 வரை தான் உணரப்போகின்றோம். இரவில் 14-13 இரவின் உணர்நிலையாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நாளைய நாள் செவ்வாய்க்கிழமையை பொறுத்தளவில் காலை மதியம் வந்து வெளிச்சம் இருக்கும். அதன் பின்பு மாலை பொழுதில் தண்டஸ்டோமுக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. 5 மில்லிமீட்டர் அளவிலான இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மதிய வேளையிலே மெல்லிய தூறல் தொடங்கலாம். இரவு தாண்டி புதன் காலையிலும் கூட மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. புதன்கிழமையும் பகல் பொழுதிலும் சரி அல்லது மாலை பொழுதிலும் சரி வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோம்ஸ் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளும் பகல் பொழுதில் இருக்கின்றன. புதன்கிழமையில் இருந்தோ அதிக வெப்பம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றன. புதன்கிழமை 27-35 உணரப்படும் ஸ்காப்ரோவை பொறுத்தளவில். வியாழக்கிழமை வந்து 26-35 நாங்கள் உணரப்போகின்றோம். வெயில் சற்று அதிகம் இருக்கும். இடையில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான், தண்டர் ஸ்டோம் அதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்று சொன்னாலும் சூரிய வெளிச்சம் மாலை பொழுதிலெல்லாம் பிரதானமாக நிறைந்திருக்கும். 25 வெப்பநிலை 32 வரை உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வாரம் வந்து ஒரு டுவல் வெதர் த்ரெட்டை எதிர்கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதனோடு சேர்த்து வரப்போகின்ற இடியுடன் கூடிய மழை என்று சொல்லித்தான் இரட்டை வானிலை அச்சுறுத்தலை ஒன்டாரியோவின் பல இடங்களும் இந்த வாரத்தில் எதிர்கொள்வதாகத்தான் காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஒன்டாரியோவின் பல பகுதிகளுக்குமான ஹீட்வேவ் தொடர்பான எதிர்வு கூறல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு சேர்த்துத்தான் ஒரு ஸ்டோமி வெதரும் வரலாம் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். ஒரு அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்சர் அதனோடு சேர்த்து உருவாக இருக்கின்ற லோ ப்ரெஷர் சிஸ்டம், இந்த இரண்டும் தான் அபவ் சீசனல் டெம்பரேச்சர்ஸை இந்த ப்ராவின்ஸுக்கு இந்த வாரத்திலே தருகின்றதாம். இந்த காலத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலும் பார்க்க அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை உடல்நிலையைத்தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே புழுக்கமான ஒரு காலநிலை செவ்வாய்க்கிழமை நாளைய நாளிலிருந்தே தொடங்கலாம். புதன் வியாழக்கிழமைகள் அதிகரித்த வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கும். டே டைம் ஹைசன்சரி பார்த்தால் பெரும்பாலான இடங்களில் 30 தாண்டியதாகவே இருக்கும். அதனோடு சேர்த்து அந்த நாங்கள் உணர்கின்ற உணர்நிலை வந்து 40 அண்மித்த நிலை கூட சவுத் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ போன்ற இடங்களிலெல்லாம் நீடிக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதனோடு சேர்த்து தான் இந்த தண்டர் ஸ்டோம் ஆக்டிவிட்டியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பல இடங்களிலும் அந்த நிலைமைகள் இருக்கலாமாம். இந்த கொட்டேஜ் கவுண்டி, ஹுரன் ஷோஸ் போன்றவை எல்லாமே ஜிடிஏயின் பல இடங்களுமே தண்டர் ஸ்டோமை அடிக்கடி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இந்த வாரம் தென்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஈஸ்டர்ன் ஒன்டாரியோவும் கூட புதன்கிழமை சற்று அதிகமான இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றமை தொடர்பாகவும் இப்போதே இந்த காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 11:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு. 6477873784.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே. தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

11:19 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியிலும் உலகத்தில் செய்யப்படுகின்ற அந்த சாதனைகள் வந்து அந்த இடத்தின் தனித்துவமான ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை உலகளவிலே எப்படி எடுத்து செல்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு விண்வெளி விஞ்ஞானி நந்தினி ஹரிநாத் தனது வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள் என்று சொல்லி விவரிக்கக்கூடிய ஒரு நாளில் அவர் அணிந்திருந்த ஒரு சிவப்பு நிற அல்லது நீல நிற போர்டர் கொண்டிருக்கக்கூடிய, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நீல நிற போர்டர் கொண்டிருக்கின்ற ஒரு பட்டுப்புடவை. இப்போது ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஒரு மியூசியம் ஒன்றிலே இந்தியாவின் விண்வெளி சாதனையையும் இந்திய கலாச்சாரத்தையும் எடுத்து செல்லக்கூடிய வகையில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த புடவை வந்து இப்போது வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஸ்மித்சோனியன் தேசிய விமான மற்றும் விண்வெளி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்போது அந்த விஞ்ஞானி வந்து அந்த ஒரு சேலையை அணிந்திருந்தார் என்று சொல்லி பார்த்தால், இந்தியாவின் முதல் செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டமாக செயற்படுத்தப்பட்ட மங்கள்யான் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தின் துணை இயக்குநராகத்தான் நந்தினி பணியாற்றியிருந்தாராம். 2013 டிசம்பர் 1ஆம் தேதி அன்று அவர் அந்த ஒரு சேலையை அணிந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருக்கு வந்து சேலை வந்து மிகவும் பிடித்தமான ஒரு ஆடையாம். அதிலும் குறிப்பாக அவரது தந்தை அவருக்கு பரிசளித்த சேலைகளை அவர் தனது பணியிடத்தில் முக்கியமான நாட்களின் போதோ அல்லது இந்திய விண்வெளித்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போதோ அணிவது ஒரு வழக்கமாகவும் கூட இருந்திருக்கின்றது. எனவே அந்த வகையில்தான் தனது அந்த ஒரு மங்கள்யான் திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லி அவர் கருதியிருக்கின்ற அந்த ஒரு நாளில் அந்த சேலையை அவர் அணிந்து வந்திருக்கின்றார். அன்றைய நாளில்தான் நந்தினி மற்றும் அவரது ஏனைய சகாக்களாக பணியாற்றியிருக்கின்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் தங்களது அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள் இருந்து அந்த மங்கள்யான் விண்கலத்தின் சுற்றுப்பாதையை கணித்து கொண்டிருந்தார்களாம். அது பூமியின் அந்த ஒரு சுற்றுவட்ட பாதையிலிருந்து வெளியேறி 30 நாட்கள் நீளக்கூடிய செவ்வாய் கிரகத்தை நோக்கிய அந்த ஒரு பயணத்தை தொடங்கும் ஒரு கட்டுப்பாட்டு அறையைதான் அங்கு மிக பரபரப்பாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தான் அவர் அந்த ஒரு சேலையை அணிந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு மிஷனின் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கூட அது இருந்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வந்து எங்கே செல்ல வேண்டும், எப்போது அதன் பாதையை அது மாற்ற வேண்டும், என்ன வேகத்தில் எல்லாம் அது பயணிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு தான் அல்லது அந்த தீர்மானம் தான் அந்த மிஷனின் வெற்றியையே தீர்மானிக்கக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது. அந்த மங்கள்யான் விண்கலம் வந்து 2014 செப்டம்பர் 24 அன்று செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டது. இந்த சாதனையை செய்திருப்பதன் மூலம் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய உலகத்தின் 4வது நாடு அல்லது ஒரு பிராந்திய கூட்டமைப்பு என்று சொல்லி இந்தியா தன்னை நிலை நிறுத்தி கொண்டது என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே அந்த காலத்தில் நந்தினி ஹரிநாத் மற்றும் வெவ்வேறு பெண் விண்வெளி விஞ்ஞானிகள் வந்து உலகளாவிய கவனத்தை ஈர்த்திருந்தார்களாம். இஸ்ரோவில் சேலை அணிந்திருந்த பெண்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய புகைப்படங்கள் சோசியல் மீடியாஸிலே வைரல் ஆனது. இந்தியாவின் ராக்கெட் அறிவியல் என்பது ஆண்களுக்கானது மட்டுமே என்ற ஒரு பொதுவான சிந்தனையும் கூட அந்த புகைப்படங்கள் வந்து உடை தெரிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு இந்த புகைப்படங்கள் தொடர்பாக இஸ்ரோவும் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தது. அங்கு கொண்டாடத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் நிர்வாக பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் பல பெண் விஞ்ஞானிகள் இந்த திட்டத்தில் பணியாற்றியதாகவும் அவர்கள் அந்த நேரத்தில் கட்டுப்பாட்டு அறையில் இருந்ததாகவும் கூட இஸ்ரோ அதன் விளக்கத்தையும் கூட கொடுத்திருந்ததை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் தான் அந்த புகைப்படங்கள் வந்து உலக அளவிலே கவனம் பெற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகத்தின் விண்வெளி வரலாற்று பிரிவுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கக்கூடிய மேட் ஷிண்டல் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஊடகம் ஒன்றுக்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தாராம். அதில் இந்தியாவின் மங்கள்யான் வெற்றி தொடர்பாக அவர் பேசிய போது, அதற்கு பிறகு பகிரப்பட்ட அந்த பெண்களின் புகைப்படம்தான் என்னை மிகவும் கவர்ந்தது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருந்தாராம். இந்த முக்கியமான திட்டத்தின் முன்னணியிலும் மையத்திலும் இருந்திருக்கக்கூடிய இந்த ராக்கெட் பெண்களின் கதையை உலகத்திற்கு சொல்வதென்பது ஒரு மிகச்சிறந்த விடயமாக இருக்கும் என்று சொல்லி நான் அப்போது நினைத்தேன் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். அதுக்கு பிறகுதான் 2020
ஷிண்டல் வந்து நந்தினி ஹரிநாத்தை இமெயில் மூலம் தொடர்பு கொண்டாராம். இந்தியாவின் மங்கள்யான் விண்கல திட்டத்தையும் அதில் அவரது பங்கையும் எந்த பொருள் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லும் அதை பிரதிபலிக்கும் என்று சொல்லி இரண்டு பேருமே விவாதித்தார்களாம். அவர்களிடம் இருந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் தொடர்பான ஒரு பொருளை எங்களுக்கு ஞாபகார்த்தமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியும் கூட நான் கேட்டுக்கொண்டதாக ஷிண்டல் தெரிவித்திருக்கின்றார். அதுக்கு பிறகுதான் தொடர்ந்து நடைபெற்றிருந்த அந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் இந்த மங்கள்யான் விண்கலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையை விட்டு வெளியேறிய அன்று மிக முக்கியமான அந்த கட்டுப்பாட்டை செய்திருக்கக்கூடிய நந்தினி ஹரிநாத் அவர் அணிந்திருந்த அந்த சேலையை வந்து நாங்கள் இருவருமே தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லியும் ஷிண்டல் அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்திருந்தார். அதுக்கு பிறகுதான் அந்த சேலை, அதுக்கு பொருத்தமான நீல பிளவுஸ் இரண்டுமே அந்த அருங்காட்சியகத்துக்கு அனுப்பப்பட்டது இந்தியாவிலிருந்து. அதுக்கு பிறகுதான் அங்கிருந்திருக்கக்கூடிய ஒரு நிபுணர் அந்த ஒரு டால் ஒன்றுக்கு அதை அந்த சீலையை வந்து எப்படி கட்டுவது என்பது தொடர்பாக யூடியூப் வீடியோஸ் எல்லாவற்றையும் பார்த்துத்தானாம் அதை இப்போது உடுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதே மாதிரி 1970 அப்போலோ 13 அந்த விண்கலத்தின் குழுவினர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியதை வழிநடத்தி இருக்கக்கூடிய நாசாவின் விண் பயண கட்டுப்பாட்டு தலைவர் ஜீன் கிராண்ட்ஸ் அணிந்திருந்த ஒரு ஆடை போலதான் நந்தினி அவரது அந்த சேலையும் தங்களது சேகரிப்பில் உள்ள மிக முக்கியமான ஆடைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது என்று சொல்லியும் கூட ஷிண்டல் வந்து பெருமையோடு சொல்லியிருக்கின்றார் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு வாரமுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகத்துக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸை பார்வையிடுகின்றார்களாம். இதில் இந்தியாவை சேர்ந்திருக்கின்ற பல பொருட்களும் கூட ஏற்கனவே இருக்கின்றன என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் இப்போது அங்கு இடம் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு சேலையும் கூட மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. கிரகங்களுக்கிடையிலான விண்வெளி ஆய்வு தொடர்பான எங்களது சேகரிப்பில் இந்தியாவிலிருந்து தான் சேகரித்திருக்கின்ற முதல் பொருள் இந்த புடவைதான். மேலும் எங்களது அருங்காட்சியக சேகரிப்பில் இடம்பெற்றிருக்கின்ற முதலாவது சேலையும் இதுதான் என்று சொல்லித்தான் அதன் பொறுப்பாளர் ஷிண்டல் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம்.

பாதுகாப்பாக என்பதையும் கூட சொல்லலாம். அதே நேரம் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னமொரு பெருமை மிக்க பொருளும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 1983 விண்கல பயணத்தின் போது விண்வெளிக்கு சென்றிருக்கின்ற முதல் அமெரிக்க பெண்மணி என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கின்ற சார்லி ராய்ட் அவர் அணிந்திருந்த ஒரு புகழ்பெற்ற நீல நிற டிஷர்ட்டுக்கு அருகில் தானாம் இந்த சேலையும் வைக்கப்பட்டிருக்கின்றமே அதன் பெருமையை எடுத்து சொல்லுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சாரியை வந்து அங்கு கொண்டு வைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அண்மைய காலங்களில் விண்வெளித்துறையில் நடந்திருக்கின்ற முக்கிய நிகழ்வுகளையும் அல்லது எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கக்கூடும் என்பதை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவதையும் தான் இதன் நோக்கம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிலும் குறிப்பாக இந்த விண்வெளித்துறையில் அதிலும் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளில் பெண்களின் பங்களிப்பும் கூட மிக மிக அவசியமாகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த சேலையின் அடையாளம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 11:27 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
5: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
6: FM 102.7 East FM.ca.

கட்டப்பஞ்சாயத்து திரைப்பட பாடல் ஒலித்திருக்கிறது. 11:40 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வேர்ல்ட் கப் ஃபீஃபா தொடர்பான முக்கியமான பல செய்திகள் இருக்கின்றன. அதில் அதிகம் பேரால் அதிக கவனமாக பார்க்கப்பட்ட ஒரு விடயம், ஈரானியன் டீமுக்கான அந்த ஒரு விசா வழங்கப்படுமா, அமெரிக்காவுக்குள்ளே அவர்கள் பிளே பண்ணுவார்களா என்பது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் நீடித்திருந்தது. அவர்களது விசாக்கள் மற்றும் அவர்கள் விளையாட இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க மைதானங்களுக்கான அனுமதி தொடர்பாக நிலவி வரக்கூடிய பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஈரானின் அந்த டீம் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மெக்சிகோவில் தரை இறங்கி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானிய அந்த ஒரு குழு விளையாடப் போகின்ற மூன்று ஆட்டங்களும் அமெரிக்காவில் தான் நடைபெறுகின்றன. ஆனால் மெக்சிகோவில் அவர்கள் தங்கியிருந்த இந்த ஆட்டம் நடைபெறக்கூடிய நாட்களில்தான் அவர்கள் விமானத்திற்குள்ளே அமெரிக்காவுக்குள் வந்து செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போது அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரான் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த கேம்ஸில் பங்கெடுப்பதற்காக விசாவுக்கு விண்ணப்பித்திருந்திருக்கக்கூடிய 15 வெவ்வேறு ஆஃபிஷியல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான விசாஸ் ஏற்கனவே அமெரிக்காவினால் மறுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு கண்டனமும் ஈரானினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் அரசியல் தலையீட்டின் மிக மோசமான வடிவம் இது என்று சொல்லியும் கூட ஈரான் இதனை விவரித்திருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த உலகக்கோப்பை 11 ஆரம்பிக்கின்றது. 11 இந்த வாரம்தான் வியாழக்கிழமை மெக்சிகோவில் இந்த ஓபனிங் செரிமனியை தொடர்ந்து 12 டொரண்டோவிலும் கூட இந்த கேம்ஸ் நடைபெறப் போவது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாக மார்ச் 2025 தனது தகுதி சுற்றுக்குழுவில் முதலிடம் பிடித்து ஈரான் தனது இடத்தை உறுதி செய்து கொண்டதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு அந்த போர் தொடங்கியதுக்கு பிறகுதான் அந்த ஈரானின் டீம் இங்கு வருமா, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விகள் நிறையவே எழுப்பப்பட்டிருந்தன. அதில் தான் இப்போது அந்த கேமில் ஈரான் டீம் பங்கேற்கும் என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு போட்டியை நடத்தக்கூடிய ஒரு நாடு தான் போரில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு நாட்டின் அணியை வரவேற்பது இதுதான் முதல் தடவை. அதுவும் இந்த வேர்ல்ட் கப், ஃபிஃபா வேர்ல்ட் கப் என்று சொல்லி பார்த்தால் இதுதான் முதல் தடவையாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைதான் மெக்சிகோவின் டிஜுவானா நகரத்தில் ஈரானியன் டீம் வந்திறங்கி இருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் அமெரிக்காவில் நடைபெறப் போகின்ற அந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு அங்கு செல்ல இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 15 முதலாவது ஈரானியன் டீம் பங்கேற்கக்கூடிய அந்த போட்டி வந்து நடக்கப் போகின்றது. லாஸ் ஏஞ்சலஸில் நியூசிலாந்துக்கு எதிராக ஈரான் விளையாடப் போகின்றது. எனவே இந்த முதல் போட்டிக்கு 10 முன்னதாகத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய துணை பணியாளர்களுக்குமான விசாஸை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி US ஆஃபிஷியல்ஸ் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஈரானியன் ஸ்டேட் மீடியா வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ஈரானிய ஃபுட்பால் ஃபெடரேஷன் சீஃப், அவரது பல்வேறுபட்ட அதிகாரிகள் மற்றும் மீடியா டிரெக்டர் போன்றவர்களுக்கான விசாஸ் வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 அதிகாரிகளுக்கான விசாஸ் அமெரிக்காவினால் மறுக்கப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், பொய்யான காரணங்களை கூறி பயங்கரவாதிகளை அமெரிக்காவுக்குள் ரகசியமாக ஊடுருவ செய்ய இந்த ஒரு நிகழ்வை ஈரான் தவறாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படாது என்று சொல்லித்தான் US ஆஃபிஷியல்ஸ் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒரு சக்தி வாய்ந்த பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்பு கொண்ட நபர்களை ஈரானிய தூதுக்குழுவில் சேர்க்க அனுமதிக்கப்படாது என்று சொல்லி இந்த வாரத்தின் தொடக்கத்தில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருந்த கருத்தை தான் இப்போது மீண்டும் அமெரிக்காவின் அதிகாரிகள் பிரதிபலித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஈரானிய டீமிலே விளையாடக்கூடிய பல விளையாட்டு வீரர்கள் வந்து ஏற்கனவே ஈரானில் இருக்கக்கூடிய மாண்டேட்டரி மிலிட்டரி சர்வீஸை நிறைவு செய்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பகிரப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே இந்த நிலையில்
அந்த பிளேயர்ஸுக்கான விசாஸ் கொடுக்கப்பட்டு ஒரு சில பணியாளர்களுக்கும் தான் விசாஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான நிர்வாக மற்றும் செயல்முறை ஊழியர்களுக்கும் தொழில்நுட்ப ஆலோசகர்களுக்குமான விசாஸ் கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி விசாக்களை மறுப்பதன் மூலம் அமெரிக்கா விளையாட்டுத்துறையில் அரசியல் சார்புடைய தலையீட்டை செய்கின்றது என்று சொல்லித்தான் துருக்கியில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. அதே நேரம் அந்த எம்பசி வந்து ஃபீஃபா அதிகாரிகளை அவர்களுக்கான ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தில் நீங்கள் தலையிட வேண்டும், விசாவை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு வேண்டுகோள் அந்த ஈரானிய தூதரகத்தினால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் வந்து அதுக்கு பிறகு கலிபோர்னியாவில் பெல்ஜியத்தை எதிர்கொள்ளுகின்றது, சியாட்டலிலே ஈஜிப்டை அது எதிர்கொள்ள இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:46 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:52 நேற்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். கனடாவது 31வது கவர்னர் ஜெனரலாக இப்போது லூயிஸ் ஆல்பர் என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி என்று பதவியேற்றிருக்கின்றார். அது தொடர்பான நிகழ்வு நடைபெற்று வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. இன்று போலதான் நாளைய தினமும் கூட எரிபொருள் விலை இருக்கும். 18 இப்போதைய வெப்பநிலை 18 உணர்கின்றோம். இன்றைய நாளின் மிதமான வெப்பநிலை உயர்வாக 22°C இருக்கும். 23 உணரப்படும். இரவில் 14-13 உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய அழகான ஒரு வெளிச்சமான பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவருடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 திங்கட்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒரு உற்சாகமான வார நாளினுடைய ஆரம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். வளமை போன்ற ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். istfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து நம்மளோடு நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள முடியும். அதேபோன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழோடாகவும், யூடியூபில் istfm 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது istfm102.7@gmail.com. வெளியே காலநிலையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வெளியே வெப்பநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 20 இருக்கின்றது. 23 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த திங்கட்கிழமையாக இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. அதேபோன்று நாளைக்கு பார்க்கையில் 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் 20 மேலான வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே வழியிலே நாளையிலிருந்து கொஞ்சம் மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் வேணும்தானே, எங்களுக்கு தொடர்ந்து வந்து வெப்பமாகவே இருந்தாலும் இடையிடையே மழையும் வேண்டும். சரி, இந்த மழையும் வர இருக்கிறது ஸ்பிரிங் சீசனுக்கு ஏற்ற வகையில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:06 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கையில் June 8 வந்து வேர்ல்ட் ஓஷன்ஸ் டேயாக காணப்படுகின்றது. அதாவது இந்த பெருங்கடல்கள் தினமாக அவங்களுக்கு எதுக்கு தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு. அது மாத்திரமில்ல, ஒரு பல்லுயிர் பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுலேயும் கடல்லையும் ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. அவையும் வந்து இந்த புவி சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் நிறைய பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தி அதில் கொண்டு ட்ரம் பண்ணுறது இருக்கலாம், அல்லது வந்து அந்த நீரை வந்து மாசுபடுத்துகின்ற மாதிரி பல விடயங்கள் இடம்பெறுவது, எண்ணெய்கள் கலப்பது இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. அது திருப்பவும் எங்களுக்கே தான் வருகின்ற நிலையும் காணப்படுகின்றது. இப்படியான நிலையில் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை, அதில் மனிதர்களுடைய செயல்களை வந்து எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, செயல்களை எவ்வாறு நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்படி அல்லது அதில் மாற்றங்களை கொண்டு வருவது இப்படி என்று சொல்லி, அது தொடர்பான ஒரு செயல்பாடை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெருங்கடல்கள் தினம் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு நாள் தான் இன்றைய நாள் June 8. சரி, வந்து அப்படியே டொரண்டோக்கில் வந்தோம்னு சொன்னால், நாளை, அதாவது நாளை மறுதினம் வந்து பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வட்டி வீத அறிவிப்பு தொடர்பான விடயம் வழிவர இருக்கின்றது. கடந்த வாரம் பார்க்கும்போது இந்த முறை வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுறது கடினமாக இருக்கு, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கு ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்னென்றால், அநேகமாக தொடர்ச்சியாக 5வது தடவையாகவும் நாளை மறுதினம் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய அறிவித்தலிலே இந்த வட்டி வீதம் ஒரே போன்றே ஹோல்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 2.25 வீதத்திலேயே அதை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்லி இப்போது நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டிடிசி வந்து சப்வே சர்வீஸ் தொடர்பான ஒரு விடயத்தை இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. அதாவது Line 1 இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் மெயின்டெனன்ஸ் நடைபெறுகின்றதாம். அதன் காரணமாக லோரன்ஸ் வெஸ்ட்டுக்கும் வில்சன் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் சேவைகள் இடம்பெறுகின்றன அப்படி என்று சொல்லி, இதனால் நீங்கள் அந்த பகுதியில் யாராவது Line 1 எடுக்கின்றீர்கள் என்று சொன்னால், லோரன்ஸ் வெஸ்ட்டுக்கும் வில்சன் ஸ்டேஷனுக்கும் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ட்ரெயினில் இருந்து நீங்கள் வேறு ட்ரெயினுக்கு மாற வேண்டியிருக்கும். அதே போன்று ஷட்டில் பஸ்ஸஸும் கூட இயங்குகின்றன அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றது டிடிசி. லோரன்ஸ் வெஸ்ட்டுக்கும் ஷெப்பர்ட் வெஸ்ட்டுக்கும் இடையிலே ஷட்டில் பஸ்ஸஸும் கூட இயங்குகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. நாளை காலை 6 வழக்கமான சேவைகள் மீளவும் திரும்பிவிடும் அப்படி என்று சொல்லியும், இதன் காரணமாக இப்படியான இந்த சேவை மாற்றம் காரணமாக ஒரு 25 தாமதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றும் முன்கூட்டியே தெரிவித்திருக்கின்றது டிடிசி. அதே போன்று இது எதற்கான வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஃபீஃபா வேர்ல்ட் கப் வியாழக்கிழமை ஒரு 3 வர இருக்கின்றது இந்த வாரத்திலேயே, அதற்கான கவுண்ட் டவுன் என்று கூட சொல்லலாம். சரி, அந்த நேரத்தில் ஏராளமான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விடயம் இடம்பெறுகிறது என்று சொல்லி டிடிசி தெரிவித்திருக்கின்றது. 12:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கொஞ்சம் காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum, Middlefieldicum, Idiel. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
7: Easy. Easier tune, Manang. East FM 102.7. East FM 102.7.

12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. கனடாவினுடைய 31வது கவர்னர் ஜெனரல், இவர் வந்து இப்போது பதவியேற்றிருக்கின்றார். சற்று முன்னர் இவர் பதவியேற்றதற்கு பின்னர் தன்னுடைய உரையையும் மாற்றியிருக்கிறார். யார் அப்படி என்று சொன்னால், கனடாவினுடைய 31வது கவர்னர் ஜெனரல் லூயிஸ் ஆபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தான் அவருக்கான அந்த பதவியேற்பு நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவினுடைய 1வது இந்த இண்டிஜினஸ் ஒரு கவர்னராக இருந்தவர் மேரி சைமன், அவருக்கு அடுத்தபடியாகத்தான் இப்போது இவர், அதாவது லூயிஸ் ஆபர், அவர் வந்து 31வது கவர்னராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்றார் செனட் பில்டிங்கில், ஆட்டாவாவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி, சீஃப் ஜஸ்டிஸ் ரிச்சர்ட் வானர், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஸ்பீக்கர், இப்படி என்று சொல்லி பல முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் பதவியேற்ற போது 21 துப்பாக்கி வெட்டுகளோடு இந்த பதவியேற்பு இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே இவர் பதவியேற்ற பின்னர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் உடனடியாக, அதாவது இந்த AI தொடர்பாக இருக்கக்கூடிய சில போலியான கருத்துக்கள் தொடர்பாக அவர் எச்சரித்திருக்கின்றார். இது வந்து கனடாவை பொறுத்தளவில் இது ஒரு மேஜர் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதாவது கனடா ஒரு ஏராளமான விழுமியங்கள், முதிர்ந்த ஜனநாயகத்தை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்கின்றார். இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து தவறான தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கின்றார். 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய அரசு சிறைகளுக்கு அனுப்பப்படும் குற்றவாளிகளின் சுய விவர அறிக்கைகளை தயார்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் லிபரல் அரசு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளதுடன் கனேடிய சீர்திருத்த சேவையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவை அரசு இதுவரை வழக்குகளை பயன்படுத்தவில்லை என்றாலும் சோதனை மற்றும் அறிக்கை தயாரிப்பு விடயங்களில் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இன்று முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் 318 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வகழ்வு பணிகள் ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடனும் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. தம்மால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வி த லீடர்ஸ் அரசியல் இயக்கத்திற்கு தனது தனிப்பட்ட பெயரினை பாவிக்க வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதில் தற்போது யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கி மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகின்றது. இது முறையான செயல் அல்ல என்றும் அந்த இயக்கங்களுக்கும் நமது வி த லீடர்ஸ் இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4-5-8-9-5-52.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
5: FM 102.7 East FM.ca.

12:44 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பெடி இத்திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதாவது June 21 ஞாயிற்றுக்கிழமை இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் டேயாக காணப்படுகின்றதாம். அதை சிட்டி வந்து ஒரு மார்னிங் செரிமனி ஹோஸ்ட் பண்ணுகின்றது. அதையொட்டி பைடாசிக் பார்க் அந்த இடத்துல தான் ஒரு ஃபயர் அதோடு இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த குடியின மக்களினுடைய ஒரு நாளாக இது செலிப்ரேட் பண்ணப்பட இருக்கின்றது. Toronto.ca போய் இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அனைவரும் இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அனைவரையும் வரவேற்றிருக்கின்றது சிட்டி. இதில் குறிப்பாக வந்து அவர்களுடைய கல்ச்சுரலை பிரதிபலிக்கின்ற பல நிகழ்வுகள் இடம்பெறுமாம். ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இனுயிட், மெட்டிஸ் பீப்புளினுடைய கலாச்சாரங்கள், அவர்கள் தொடர்பான பல ங்களை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகளாக இவை இடம்பெற போகின்றன. அதே வேளையிலே சிட்டி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ரிக்ரியேஷன் ஃபெசிலிட்டிக்கு போயிருக்கிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தியாக இல்லை, இங்கே ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் சிட்டிக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. Toronto.ca போனீங்கன்னா அது தொடர்பாக நீங்கள் அந்த விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லது வந்து Toronto.ca/home அப்படின்னு போய் அந்த 311 அப்படின்னு சொல்லி வரும், அதில் போனீங்கன்னா இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதாவது சிட்டிக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை நீங்கள் அனுப்பிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய லோக்கல் சிட்டி ரிக்ரியேஷனில் ஃபெசிலிட்டிஸில் ஏதாவது குறைகள் இருக்குது, அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிங்கன்னா அதே தொடர்பான ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் செய்து கொள்ள முடியும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லித்தான் சிட்டி இப்போது கூறியிருக்கின்றது. 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, கனடாவினுடைய 31st கவர்னர் ஜெனரல் லூயிஸ் ஆபர் அவர்கள் பதவியேற்று இந்த AI தொடர்பான சில விஷயங்களை கூறியிருந்தார்னு சொல்லி நாங்களும் பார்த்துருக்கின்றோம். அவர் ஹைலைட் மாதிரி நாங்கள் பார்த்துருந்தோம். இதில் இன்னும் சில விஷயங்களை அவர் கூறியிருக்கின்றார். என்ன என்று சொன்னால், இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அந்த ஆதிக்கம் என்பது இப்போது தவிர்க்க முடியாத ஒன்றாகி இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களோட தலையெழுத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிற அந்த விடயத்தை அது எங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வாழ்கிற சூழல் அல்லது வந்து பணிபுரிகின்ற முறை என்று சொல்லி எல்லாவற்றிலும் இதனுடைய ஆதிக்கம் இப்போது இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அவதானமாக விழிப்புணர்வோடு இருந்தால் அதை சரியான விதத்தில் நாங்கள் பயன்படுத்தும் போது அதற்கேற்ற வகையிலே, அதை கையாள்வதற்கேற்ற வகையிலே ஒரு வலுவான கல்வி அமைப்பு இப்படின்னு சொல்லி பல இருக்கும் பட்சத்தில் அந்த சவால்கள் வந்து எங்களுக்கு வெல்ல முடியாததாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கனடா தன்னுடைய நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். இளம் கனேடியர்களை கனடா கைவிட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரங்கத்தை அவர் கூறியிருக்கின்றார், ஆதரங்கத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் வந்து குறிப்பாக ஒரு டீப் கிளைமேட் அவேர்னஸ் ோடு அதே போன்று ரிமார்க்கபிள் டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் சில இந்த சமத்துவமின்மை அது தொடர்பாக இவர்களுக்கு பல தடைகள் இருக்கின்றன. ஆகவே அதன் அவர்களுக்கு தங்களுடைய அந்த திறமையோடான விடயங்களை வந்து அடைய முடிவதில் சிரமங்கள் இருக்கின்றது. ஆகவே அதையும் அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive, யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: அகரம் சில்க் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

12:59 1 செகண்ட் 1 செகண்ட்ல வந்து நாங்கள் 1 மணியை எட்ட இருக்கிறோம். சரிந்த வழியிலே வெளியே காணலையும் நாங்கள் பார்க்கலாம். வெளியே வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் இப்போது 20 இருக்கின்றது, 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அளவுக்கான திங்கட்கிழமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாளைக்கு இன்னும் வெப்பநிலை உயர இருக்கின்றது, 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போன்று இப்போது நேரம் சரியாக 1 மணி ஆகியிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு தொடர்ந்து 3 மணி வரை இணைந்திருக்கலாம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியோடு eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

ஒரு மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. இந்த டிஸ்ட்ராக்டட் டிஸ்ட்ராக்ஷன் தெஃப்ட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற கவனத்தை எங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி இந்த பொருட்களை வந்து களவாடுகின்ற ஒரு கும்பல் தொடர்பான விவரங்களை போலீஸார் இன்றைய நாள் வெளியிடுவதாக கூறியிருந்தார்கள். ஒரு மணிக்கு இப்போது அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. கொஞ்ச நேரத்தில் வந்து அது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டன அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த மக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில், அதே போன்று மால்ஸ் அப்படி என்று சொல்லி பல இடங்களில் மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பி வந்து அவர்களுடைய வேல்யூபிள் திங்ஸை வந்து களவாடுகின்ற ஒரு விடயம் தொடர்பாகத்தான் அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது போலீசாரினால், இந்த டோர் டு டோர் அது தொடர்பான விவரங்களை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். இப்போது என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கனடா போஸ்ட் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அதாவது ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஃபேன் ஃபெஸ்டிவல், அதே போன்று டொரண்டோவிலே 6 மேட்சஸ் இடம்பெற போகிறது. இப்படி இந்த மேட்சஸ் இடம்பெறுகின்ற நாட்கள், அதே போன்று இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்ற காலம் ஜூன் 11 தொடக்கம் ஜூலை 19 வரையில், அந்த கால பகுதிகளிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெயில் டெலிவரியில் தற்காலிக தாமதங்கள் இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது கனடா போஸ்ட் வந்து இது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கின்றது. அந்த மேட்ச் நடைபெறுகின்றதற்கு அடுத்த நாள் வந்து அவங்களுடைய அந்த பார்சல்ஸ் வந்து டெலிவரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக M6K, M6J, M5V இப்படி என்று ஸ்டார்ட் பண்ணுகின்ற போஸ்டல் கோடை கொண்டவர்களுக்கு இந்த தாமதங்கள் இருக்கும் டொரண்டோ பகுதியில் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். டொரண்டோ மாத்திரமல்ல, வான்கூவர் பகுதியிலையும் இப்படியான சேவை தாமதங்கள் இருக்கும் என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக டொரண்டோவிலே M6K, M6J, M5V இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தாமதங்கள் இருக்குமாம். இந்த டெலிவர் பண்ணப்படாத மெயில் என்ன செய்யும் என்று சொன்னால், கனடா போஸ்டினுடைய டெபோர்ட்டில் வந்து கவனமாக வைக்கப்பட்டு அதற்கு பின்னர் வந்து அடுத்த நாள் அவர்கள் அந்த மெயில்ஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அடுத்த பிஸ்னஸ் டேயிலேயே வந்து அது டெலிவர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கனடா போஸ்ட் வந்து தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இன்னும் சில ஏரியாக்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வீதி முடக்கங்கள், கடுமையான டிராஃபிக், இது தொடர்பாக 390 குயின் ஸ்கொயர் வெஸ்ட், 761 கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், 119 ஆசிங்டன் அவென்யூ, 1093 குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் இப்படி என்று சொல்லி அந்த பகுதிகளையும் ஒரு தற்காலிக தாமதம் நிலவும் மேட்சஸ் நடைபெறுகின்ற போது அந்த பகுதியிலும் டெலிவர் பண்ணுவதில் தாமதங்கள் இருக்கும் என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதோடு தாங்கள் ஜூலை 22 தேதி வரையில் டொரண்டோவிலே சில இடங்களில் இந்த லெட்டர் பாக்ஸஸையும் வந்து அகற்ற இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது. ஜூலை 22 வரைக்கும் எந்தெந்த இடங்கள் என்று சொல்லி பார்த்தால், எனக்கியா சென்டர், தி கெனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன், குயின் எலிசபெத் பில்டிங், இது வந்து கெனடியன் நேஷனல் எக்ஸிபிஷனில் இருக்கின்றது. அடுத்தது வந்து நாயக்ரா ஸ்ட்ரீட் அண்ட் ரிச்மண்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட், நாயக்ரா ஸ்ட்ரீட் அண்ட் டர்கம்சத் ஸ்ட்ரீட், கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அண்ட் நயாகரா ஸ்ட்ரீட், 740 கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், 761 கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், டாஃப்ரின் ஸ்ட்ரீட் அண்ட் கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், டாஃப்ரின் ஸ்ட்ரீட் அண்ட் லிபர்ட்டி ஸ்ட்ரீட், ஜெஃபர்சன் அவென்யூ அண்ட் லிபர்ட்டி ஸ்ட்ரீட், தி மெட்ரோ ஸ்டோர் அண்ட் அட் 100 லீன் வில்லியம் ஸ்ட்ரீட், இந்த இடங்களில் இருக்கின்ற மெயில் பாக்ஸஸை வந்து ஜூலை 22 வரை அகற்றுகின்றோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் எங்கே அப்போ மெயிலை போடலாம் அப்படி என்று சொன்னால், 1093 குயின் ஸ்ட்ரீட் வெஸ்டில் இருக்கின்ற போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்று உங்களுடைய பார்சல்ஸையோ அல்லது மெயிலையோ வந்து நீங்கள் அனுப்பிக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் இன்றைக்கு கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள முடியும். 1:12 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
5: ஸ்காம்பரோவில் சரவண பவன், மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
10: 4167048074. 102.7.

1:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த ஒன்டாரியோ அரசாங்கம் இந்த இவெண்ட்ஸுகளுக்கான டிக்கெட்டுகளை வாங்கி வைத்து கொண்டு பின்னர் அதிக விலைகளுக்கு விற்பதற்கான ஒரு கடுமையான அதற்கு எதிரான கடுமையான பெனால்டிஸை வந்து அறிவித்திருந்தது கடந்த வாரத்திலே. இந்த நிலையிலே மீ ஆலிவியா சாவ் அவர்களுடைய அலுவலகம் தாங்கள் தொடர்ந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கான டிக்கெட்ஸை வந்து ரீசேல் பண்ண இருக்கிறோம், ஒரு சில டிக்கெட்ஸ் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது என்ன என்று சொல்லி பார்த்தால், அது ஒன்றுமே இல்லை. அவங்க கடந்த வருடமே இது தொடர்பாக பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களோடு பேசி இந்த விடயத்தை தாங்கள் செய்கின்றோம், தாங்கள் யாருக்கும் வந்து தனிப்பட்ட நபர்களுக்கோ அல்லது வந்து குடும்பங்களுக்கோ இந்த டிக்கெட்டை விற்கவில்லை, ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு அப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் இதனை விற்கின்றோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கான தயார்படுத்தல்களுக்கு சிட்டியினால் மாத்திரமே கிட்டத்தட்ட $180 மில்லியன் செலவழிக்கப்படுகின்றது. மொத்தமாக டொரண்டோவில் இதற்கான ஏற்பாடுகளுக்கு $380 மில்லியன் செலவாகியிருக்கின்றது. இதிலே மாகாண அரசாங்கம், மத்திய அரசாங்கம் போன்றவை கிட்டத்தட்ட 200 மில்லியனை கொடுத்திருக்கின்றன. மீதி 180 மில்லியன் வந்து டொரண்டோ சிட்டியினுடையதாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் மக்களினுடைய அந்த டாக்ஸ் பணத்திலிருந்து கை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஹோஸ்டிங் சிட்டி என்ற அந்த விடயத்தை வந்து பயன்படுத்தி நாங்கள் ஃபிஃபாவிடமிருந்து இந்த டிக்கெட்ஸை பெற்றுக்கொண்டு நாங்கள் பெரிய பெரிய இந்த கமர்ஷியல் ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து பெரிய கம்பெனிஸ் இவர்களிடம் தான் இந்த டிக்கெட்ஸை வந்து நாங்கள் விற்கின்றோம். விற்று அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் இந்த செலவினங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இல்லாவிட்டால் மக்கள், அதாவது டாக்ஸ்பேயர்ஸினுடைய அந்த பணத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த விடயத்தை வந்து கையாண்டிருக்கின்றோம். அது சரியாகத்தான் சென்றிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், ஏராளமான டிக்கெட் வந்து விற்கப்பட்டு விட்டன, இன்னும் சிறிதளவான டிக்கெட்ஸ் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, நல்ல விஷயம்தான். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாவிட்டால் எங்களுடைய டாக்ஸ் பணத்தில் கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பதவி பேர் இருந்திருக்கும். 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று சன்விங்ஸ் மற்றும் வெஸ்ட்ஜெட் போன்றவை வேக்கேஷன் பேக்கேஜஸ் ஆகட்டும், அதே போன்று ஃப்ளைட்ஸ் போன்றவற்றை தாங்கள் கால வரை இருந்து நிறுத்தி வைக்கின்றோம்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். எங்கே போகிற ஃப்ளைட்ஸ் அல்லது எதற்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மடைந்திருங்கள். 1:24

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் 31வது ஆளுநராக லூயிஸ் ஆபர் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியான இவரை தனது பணிக்காலத்தில் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய ஒருவர் என கனடிய பிரதமர் மாக்கானி பாராட்டியுள்ளார். முன்னாள் ஆளுநர் மேரி சைமன், பிரதமர் மாக்கானி, தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர், சபாநாயகர் பிரான்சிஸ் ஸ்காபலஜியா, முதல் குடிமக்கள் பேரவையின் தேசிய தலைவர் சிண்டி வுட்ஹவுஸ், நபினாக் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் ஜான் கிரிட்டியன் ஆகியோர், ஜோ கிளாக் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். உதய கமன்வில விமல் வீரவன்ச, திலித் ஜெயவீர உள்ளிட்ட அரசியலுடன் தொடர்புடைய சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு இன்று அறிவித்துள்ளது. குறிப்பாக சந்தேக நபரான சுரேஷ் சலே விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதாகவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத அரசியல் பின்னணி வெளிக்கொண்டு வரப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த அரசியல்வாதிகள் செயற்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்திய நிலையில் ஈரானின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலோ அதன் ஆதரவாளர்களோ தெற்கு லெபனான் உட்பட ஏதேனும் ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்களில் ஈடுபட்டால் முன்பை விட கடுமையாக நசுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு

0: வாங்கறதுக்காக நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால, அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான்னு, பேங்க்குக்கு போனான்னு, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும்போது, நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு, அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்ல. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. Thank you.
1: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: பாட்டுக்குரு பண்பலை. East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

ஒரு மணி 45 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், அரசாங்கம் வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கான ஃபியூல் டேக்ஸை வந்து ஏற்கனவே தாங்கள் நிறுத்தியிருப்பதாக கூறியிருந்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய நெறிப்பொருள் விலைகளுக்கான அதிகரிப்பு காரணமாக விமான நிறுவனங்களுக்கு அவர்களுக்கான அந்த டேக்ஸை வந்து அவர்கள் எரிபொருளுக்கான டேக்ஸை கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் ஹோல்ட் பண்ணியிருந்தார்கள். அதே போன்று இப்போது ஒரு லோன் ப்ரோக்ராமும் இவர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றது அரசாங்கம். இருந்தாலும் இந்த நிலையிலே இப்போது சன்விங்ஸ் மற்றும் வெஸ்ட்ஜெட் இணைந்து அவர்களுடைய வெக்கேஷன் பேக்கேஜஸ் உட்பட இனிய பயணங்களையும் கூட இந்த கால வரையறை இன்றி தாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குத்தான். அதாவது கனேடியன்ஸ் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு இடம் கியூபா. கியூபா ஆப்ரேஷன்ஸ் இந்த பகுதியில் கூடிய அனைத்து பிளைட்ஸையும் தான் தாங்கள் இப்போது நிறுத்துகின்றோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் கியூபாவில் அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு, அதன் காரணமாக அங்கே அத்தியாவசிய சேவைகளை வந்து பெற்றுக்கொள்வதில் ஏராளமான சிரமம் இருக்கின்றது. இதன் காரணமாக கனேடிய அரசாங்கம் கூட மக்களை வந்து அறிவுறுத்தி வருகின்றது இது தொடர்பாக. ஏனென்று சொன்னால் அங்கே முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி, உங்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவையை கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும், எரிபொருள், மின்சாரம், உணவு, தண்ணீர், மருந்து பொருள் என்று சொல்லி எதுவுமே இருக்காது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே அங்கே பார்க்கையில் குடிநீராகட்டும் அல்லது வந்து நீர் தேவை அதே போன்று மின்சாரம் போன்றவை இல்லை அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக சுற்றுலா பயணிகளும் வருவதற்கு வர முடியாத நிலை காணப்படுவதால் கியூபாவினுடைய சுற்றுலாத்துறை முற்றாக சிதைந்து வருகின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கியூபாவிற்கான இந்த ஃப்ளைட்ஸை வந்து தாங்கள் கார்ல வரையறையின்றி நிறுத்துகின்றோம் என்று சொல்லி வெஸ்ட்ஜெட் மற்றும் சன்விங் வெக்கேஷன்ஸ் குரூப் வந்து இப்போது கூறியிருக்கின்றது. எல்லா இடங்களுக்கும் இல்லை, கியூபாவுக்கும் மாத்திரம். 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 604-8 camsonics.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 888.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது என்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அப்போது இருந்த மாதிரி 20 இருக்குன்னு சொல்லி பார்த்தா எல்லா பெரிய ஒரு உயர்வு, அதாவது 2 டிகிரி அதிகரித்திருக்கின்றது, 22 இருக்கின்றது. இன்று இப்போது 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 27 வரை வெப்பநிலை உயர்வு இருக்கப் போகின்றது. அதே வழியில் மழைக்கான சாத்தியமும் நாளைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிங்கு கேட்ட மாதிரி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கொஞ்சம் மழைக்கான சாத்தியங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். வாட்ஸ்அப் டோனோ 3 மணி வரை ஒலிக்கும். அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஓடும் இணைந்திருக்கலாம். அங்கே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் பதிவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:05 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கிறது. சரி, அதிர்ஷ்டத்தில் பக்கம் நாங்கள் எட்டி பார்த்தோம். என்ன சொன்னால், இந்த சனிக்கிழமை அதாவது June 6 ஒன்டாரியோக்குள்ளே யாரோ ஆன்லைன் மூலம் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, அதில் பார்த்தால் அவர்களுக்கு இந்த 649 கோல் போல் ஜாக்பாட் வந்து கிடைத்திருக்கின்றது. அதாவது 12 மில்லியன் தொகை பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது ஆன்லைன் மூலம் வாங்கப்பட்ட இந்த டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்பொழுது OLGC தெரிவித்திருக்கின்றது. யாராவது ஆன்லைன் மூலம் இந்த சனிக்கிழமை அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட 649 டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஓடி போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், யாரோ ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது, 12 மில்லியன் ஜாக்பாட் வந்து கிடைத்திருக்கின்றது. 2:06. சரி, இந்த வேளையில் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், போலீஸார் கூறியிருக்கின்றார்கள், எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கே ஒரு பயம் வர மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், GTA பகுதியிலே ஒரு ஃபோம ஏர்லைன் கேப்டன் 100 ஃப்ளைட்ஸை வந்து ரிக்கார்டு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டியிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். பீல் ரீஜனல் போலீஸார் இது தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸை 11:00 நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ப்ரொஜெக்ட் இகாரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் எல்லாம் 11:00 தெரிவிக்கப்படும் அப்படி என்று சொல்லி பீல் ரீஜனல் போலீஸார் கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இது ஒருவரோடு மட்டும் சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃப்ராடாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்கள் எல்லாம் நாங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணித்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். 100 ஃப்ளைட்ஸ் வந்து இப்படி தேவையான அந்த லைசன்ஸ் இல்லாமலே ஒரு கேப்டன், ஃபோம ஏர்லைன் கேப்டன் ஓட்டியிருக்கின்றாராம். இந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் டிப்யூட்டி சீஃப் மிக் மிலோனோவிச், அதே போன்று பீல் ரீஜனல் சேர் நாண்டோ லெனானிக்கா, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 விலையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: Hi-Fi Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

2:22 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, டொரண்டோ போலீஸார் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் தெஃப்ட்ஸ் தொடர்பாக ஒரு அப்டேட் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது, இப்போது செய்திருக்கின்றார்கள். அதாவது வந்து டிவிஷன் 23 சேர்ந்த இந்த போலீஸார் வந்து இந்த விடயத்தை கூறியிருக்கிறார்கள். 2 பெண்கள் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்னமும் இந்த ரீஜனிலே ஏராளமான திருட்டு சம்பவங்களோடு தொடர்பு பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு வன்முறையோடு கூடியதான இந்த திருட்டுகளில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி 2 பெண்கள், ஒருத்தருக்கு வந்து 20 வயது பேட்ரிஷியா கிவியா, அடுத்தவர் வந்து 23 வயதான லோடானா கார்டியன் என்று சொல்லப்படுகின்ற 2 பேரும் தான் இப்போது கைது செய்யப்பட்டு ஏராளமான சார்ஜஸ் வந்து இவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இனி வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் கூட இடம்பெற போகிறது. இப்படியான நேரங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், அதிலும் உங்களுடைய உள்ளுணர்வுகளையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு யாராவது உங்களிடம் அதிகம் ஒரு ஓவலி ஃப்ரெண்ட்லி ஆக முன்பின் தெரியாதவர்கள் உங்களிடம் அப்படி பேச வந்தால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேணும், உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி உடனே அடிக்க வேணும். கொஞ்சம் லேட்டாக அடித்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி உங்களுக்கு தெரியாதவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு உங்களோட அதிகம் பேச வந்தால் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் யாராவது வந்தாலும் பாவந்தான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எங்களுடைய பொருட்களையோ எங்களையோ நாங்கள் காப்பாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் இப்படி இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய உள்ளுணர்வு வந்து இது கொஞ்சம் ஒரு அன்யூஷுவலாக இருக்கே அல்லது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அசௌகரியமாகவும் அதே போன்ற வளமைக்கு மாறான ஒரு உணர்வை கொடுத்தால் உடனடியாக நீங்கள் அது தொடர்பாக எச்சரிக்கையை பெற்றுவிட வேண்டும். அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதோ அந்த நபரை தவிர்த்து கொள்வதோ நல்லது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டோர் டு டோர் சர்வீஸ், அதன் மூலம் ஏராளமான மோசடிகள் இடம்பெறுகின்றன. ரூஃப் ஸ்கேமிங் அப்படி இப்படின்னு சொல்லி லோன் அப்படின்னு பல விடயங்கள் இருக்கும். இது இன்னும் ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு 26 வயதான டொரண்டோவாசி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், எப்போவோ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் காலாவதியாக போன அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு பிளானை கொண்டு வந்து அது இப்போது இருப்பது போன்று காட்டி பேர்ச் ஹெவன் ஏரியா பகுதியிலே நோத்பேயில் இந்த மோசடி செயலை வந்து அவர் செய்திருக்கின்றாராம். அதுவும் ஒரு வெல் நோன் எனர்ஜி கம்பெனியினுடைய பெயரை வந்து யூஸ் பண்ணி ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் ப்ரோக்ராம், அது வந்து அரசாங்கத்தினால் ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், அதற்கு அந்த சேவை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவர் $5,000 to $10,000 வரையில் இந்த உங்களுக்கான அந்த கழிவுகள் இருக்கும் அப்படி என்று சொல்லி ரிபேட் இருக்கும் என்று சொல்லி இவர் மோசடி பண்ணியிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இது தொடர்பாக இவ்வாறெல்லாம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி போலீசார் சில விடயங்களை கூறியிருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 2:25

0: இந்திய அரசு சிறைகளுக்கு அனுப்பப்படும் குற்றவாளிகளின் சுய விவர அறிக்கைகளை தயார்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் லிபரல் அரசு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளதுடன் கனேடிய சீர்திருத்த சேவையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவை அரசு இதுவரை வழக்குகளில் பயன்படுத்தவில்லை என்றாலும் சோதனை மற்றும் அறிக்கை தயாரிப்பு விடயங்களில் பயன்படுத்துகின்றமை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இன்று முன்னெடுக்கப்பட்ட செம்மணி, சிந்துபாத்தி, மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் போது 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் 318 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வகழ்வு பணிகள் ருகுணு பல்கலைக்கழக மாணவர் உதவியுடன் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. தம்மால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வி த லீடர்ஸ் அரசியல் இயக்கத்திற்கு தனது தனிப்பட்ட பெயரை பாவிக்க வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதில் தற்போது யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கி மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகின்றது. இது முறையான செயல் அல்ல என்றும், அந்த இயக்கங்களுக்கும் நமது வீத லீடர்ஸ் இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். The station with the best.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165084 8955 52 4165084 8955 52
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: Easy ஆ டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வேதம் திரைப்படத்திலிருந்து நல்லக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். 2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்கவே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, ராம் சரண் நடிப்பில் பெட்டி மற்றும் பரிமுலா அண்ட் கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் பாதிக்கதை பார்த்துருக்கிறோம், மீதி கதையை தொடரலாம். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சேவைகளை வழங்குவது போன்று யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அதிக அவதானத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மோசடிகளிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னு சொன்னால், உங்களுடைய வீடுகளுக்கு வந்து யாராவது சேவைகள் வழங்குவது போன்று வரும்போது அவர்களுடைய அந்த வெரிஃபை பண்ணப்பட்ட ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது எந்த கம்பெனியை சேர்ந்தது, எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி, அதே போன்று என்று பார்த்துவிட்டு அந்த அடையாள அட்டையை நீங்கள் வாங்கி அவங்க தார நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கம்பெனியை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். அதுவும் நீங்களே உங்களுடைய ஓன்ஸ் ரிசர்ச்சின் அடிப்படையிலே சரியாக அந்த கம்பெனிக்கு வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்களாக வந்து கண்டுபிடித்து இந்த அடையாள அட்டையை மேக் ஷோ பண்ணி கொள்ளுங்கள். அங்கே இப்படி ஒரு நபர் இருக்கிறாரா, இந்த நம்பரில் அவர் இருக்கிறாரா, வேலை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த பெயர் அவருடைய அந்த நம்பர் எல்லாம் கேட்டு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று எப்போதும் உங்களுக்கு ஒரு ரிபேட் தரப்படுது, கிராண்ட் தரப்படுது, லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் அதிக அவதானத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எப்போதும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பேங்கிங் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், அதே போன்று உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றை யாருக்கும் அது தொடர்பாக அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், கொடுக்கவும் கூடாது. எப்போதுமே நெவர் ப்ரொவைடன்னு தான் கூறியிருக்கிறார்கள். பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் அல்லது பர்சனல் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதையும் இன்னும் ஒரு நபருக்கு எந்த காரணம் கொண்டும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம், பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் எப்போதும் ஒரு உடனடியாக ஒரு முடிவெடுக்க தேவை இருப்பது போன்று ஒரு ப்ரெஷரை, அழுத்தத்தை வந்து நீங்கள் உணரக்கூடாது. அப்படி உணர்ந்தாலே அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமானதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையில் ஒரு சரியான ஒரு பிஸ்னஸாக அது இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் அவர்கள் அப்படி உங்களை ரஷ் பண்ண மாட்டார்கள். உங்களுக்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது வந்து அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்து சரியான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கோ அவங்க நிச்சயமாக டைம் தருவார்கள். இந்த அப்போ சொல்லணும் அப்படி என்ற மாதிரி நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏதாவது ஒரு ரிபேட் ப்ரோக்ராம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்றீங்கண்டா, அது இப்போது கரண்டாகவும் அவைலபிளாக இருக்கிறதா, ஆக்டிவாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் சரிபார்த்து கொள்ள வேண்டுமா? அதே போன்று இது தொடர்பாக நீங்கள் அந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய நம்பிக்கைக்குரிய உங்களுடைய குடும்ப அங்கத்தவர் அல்லது நண்பர் அல்லது வந்து அது தொடர்பான சரியான ஆலோசனையை வழங்கக்கூடிய ஒருவரிடம் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். ஏதாவது சந்தேகத்திற்கிடமான ஆக்டிவிட்டி தொடர்பாக உங்களுக்கு ஒரு விடயம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கனேடியன் ஆன்டி ஃப்ராட் சென்டருக்கு வந்து இதை தெரிவித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். இவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மோசடிகளில் இருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் அவர்களை மோசடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று சொல்லியிருக்கின்றேன். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரஷிதா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரியதரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479625569, 6479625.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

நன்றி நீரஜா. நேரம் 3:01, 3 மணி தொடக்கம் 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கோடு இணைந்திருக்க போறீங்க. திசையெங்கும் கிழக்கில் இன்னைக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமான பல செய்திகளும் தகவல்களும் காத்துட்டு இருக்கு. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C, நிலை 23 ஆக உள்ளது. அதே நேரம் இன்று இரவு 20°C ஆக இருக்க போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்து கொள்ள ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7. அதே நேரம் மேலதுக்கு விவரங்கள் விளம்பரங்களுக்கு 416-8241212 ஈஸ்டெஃபம் என் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com. நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக ஒலிக்கின்றது மலைக்கோட்டை திரைப்பட பாடல்.

பத்து நிமிடம் ஒழித்தது கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் இலங்கை அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்குமான ஓடிஐ தொடர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. முதலாவது போட்டியானது வெஸ்ட் இண்டீஸ் அணியினருக்கும் இலங்கை அணியினருக்கும் போட்டியானது ஜூன் 11ஆம் தேதி அடுத்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது போட்டி வந்து இப்பொழுது நடந்துட்டுருக்கு. இந்த ஓடிஐ சீரீஸை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸோட ஓடிஐ மட்டும் இல்லாமல் T20 இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதையும் தாண்டி வந்து இப்போ ஒரு மூணு டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் போட்டி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நடக்க இருந்த இந்த ஓடிஐ 3F3 சீரீஸில் இப்போது டிலே ஆகி இருக்குன்ற செய்தி வெளியாகி இருக்கு. ஆனால் ஏற்கனவே வந்து இந்த சீரீஸில் இலங்கை அணி லீடிங்கில் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மணிந்திரங்கள் சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் தகவல்களை உங்களுக்காக எடுத்து வரதுக்கு தயாராக இருக்கிறோம். இது ஈஸ்ட் எஃப்எம்எம் திசையெங்கும் கிழக்கு.

0: வலிக்கின்றது பாடல் நம்ம வீட்டுப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி. குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659-22-6475490059.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323-416-779-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 3:24 நிமிடம் திசையெங்கும் கிழக்கோடு இணைந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் IMDb பக்கம் போயிட்டு வந்துடலாம். அண்ட் IMDb-யின் அடிப்படையில் இந்த US பாக்ஸ் ஆஃபீஸில் வெளியான ஹாலிவுட் திரைப்படங்களில் 3வது இடத்துல பேக்ரூம்ஸ் திரைப்படமும், 2வது இடத்துல மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படமும், 3வது இடத்துல ஸ்கேரி மூவி திரைப்படம். இது இந்த வீக்கெண்ட் வெளியான இந்த திரைப்படம் $55 million வசூல் செய்திருக்கின்றது. ஸ்கேரி மூவி அப்படின்ற திரைப்படம் என்னதான் ஒரு பயங்கரமான பேராக இருந்தாலுமே, இதுவரைக்கும் வெளியான சில திகில் திரைப்படங்களோட ஒரு கோர்வையாக இந்த திரைப்படம் இருக்கும். மைக்கேல் டைட்ஸ் இயக்கத்து, ஷான் வெயின், மார்லன் வெயின், படி ஜான்சன் மற்றும் பலர் நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கு. இதுவரைக்கும் வெளியான திகில் படங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு காமெடி சட்டையராக பண்ணியிருக்க ஒரு திரைப்படம் தான் இது. அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோன்மில் ஷோர்ட் எனும் முகவரில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இமிகிரேஷன் துறையில் செய்யப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சரியான முறையில் உங்களுக்கான இமிகிரேஷன் தேவைகள் அனைத்தையுமே ஒரே குறையின் கீழ் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. கனடாவில் விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையில் இருந்து உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்வது முக்கியமானதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி முக்கியமான பணிமுறைகள் இருக்கின்றன இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களில். அதனை சரியான முறையில் செய்கின்ற பொழுது நீங்கள் நிராகரிப்புகள் இல்லாமல் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள 437-999-4450. நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் சிலிடமிருந்து நேரடியாக பெற்று உங்களுடைய முன்னைய விண்ணப்பத்தில் நீங்கள் இழைத்த தவறுகள் அது நிராகரிப்புக்கான காரணங்களை சரியாக கண்டறிந்து மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதே முக்கியமானது என்பதை இங்கே ஏற்படுத்தக்கூடிய. எனவே இதற்கு உங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெட்ரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஏற்படுத்தி தருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான டூரிஸ்ட் விசா, விசிட்டிங் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: செய்திகள்.
1: கனடாவின் 31வது ஆளுநராக லூயி ஆர்பர் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான இவரை தனது பணிக்காலத்தில் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய ஒருவர் என கனேடிய பிரதமர் மாகானி பாராட்டியுள்ளார். முன்னாள் ஆளுநர் மேரி சைமன், பிரதமர் மாகானி தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர், சபாநாயகர் பிரான்சிஸ் கார்ப்ரலிஜியோ, முதல் குடிமக்கள் பேரவையின் தேசிய தலைவர் சின்னி ஹாட்ஹவுஸ் நெபினாக் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் ஜீன் ஷெர்டெயின் மற்றும் ஜோ கிளாக் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். உதயகம்பின் பல விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர உள்ளிட்ட அரசியலுடன் தொடர்புடைய சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோடை நீதிவான் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளது. குறிப்பாக சந்தேக நபரான சுரேஷ் சலே விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதாகவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிப்படாத அரசியல் பின்னணி வெளிக்கொண்டு வரப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த அரசியல்வாதிகள் செயற்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் ஈரானின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலோ அதன் ஆதரவாளர்களோ தெற்கு லெபனான் உட்பட ஏதேனும் ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்களில் ஈடுபட்டால் முன்பை விட கடுமையாக நசுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
5: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease mattum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960. 4374777960.
6: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
7: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
9: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
10: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

3:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிளிக். நோர்வே செஸ் தொடரில் விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்த இந்திய இளைஞரான பிரக்ஞானந்தா வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வந்து சந்திச்சிருக்காரு. இதன் போது வந்து பிரக்ஞானந்தாவுடன் வந்து விஜய் செஸ் விளையாடிய காட்சிகள் வந்து இப்பொழுது வைரல் ஆகி இருக்கு. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நோர்வே செஸ் தொடரின் நிறைவு நாள் போட்டியில் பல நாட்டு வீரர்களை பின்தள்ளி இறுதி சுற்றில் வந்து ஜெர்மனி செஸ் வீரரான வின்சென்ட் கீமரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றவர் இந்த செஸ் வீரரான பிரக்ஞானந்தா வந்து இது ஒரு பெரிய ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு. அதனை அடுத்து வெற்றியோடு சென்னைக்கு திரும்பிய இவரை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அங்கே பிரக்ஞானந்தாவுடன் இவரும் வந்து செஸ் விளையாடி இருக்காரு. அண்ட் அதே மாதிரி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு காசோலையும் பிரக்ஞானந்தாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இது தொடர்பாக வந்து பிரக்ஞானந்தா கூறும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சார் என்னை அழைச்சி பாராட்டியது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. விஜய் சார் நன்றாக செஸ் விளையாடினார். நான் வெற்றி பெற்றாலும் அவர் இவ்வளவு நன்றாக விளையாடுவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அத்துடன் எனக்கும் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கினார் அப்படின்றத சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3:46 இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு ஒலிக்கின்றது. தாமிரபரணி திரைப்பட பாடல்.

0: 3:53 நிமிடம் டிசி திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல். இந்த நேரத்தில் கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக நீங்கள் தகுந்தபடி விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்ட விசாவூடாக வரவழைத்து கொள்ள முடியும். இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை நீங்கள் திரும்ப திரும்ப தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் மீண்டும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வது மிக முக்கியமானது. எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் செய்திருக்கிறது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோமினல் ரோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 விசாவுக்கு விண்ணப்பிப்பது வெறுமனே இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று போகங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இதனை சரியாக செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதேவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டால் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினையும் கனடா பைலட் புரோகிராம் இப்படி தருகின்றது. விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை பெற்று அதன் மூலமாக உங்களுடைய கடந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுடைய விவரங்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. அந்த விண்ணப்பம் நீங்கள் ஏற்கனவே செய்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் எதற்காக நிராகரிக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன, என்னென்ன விடயங்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக கண்டறிந்து மீள விண்ணப்பிப்பதன் ஊடாகவே உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த பலனை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வட்சம் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அதுவரையில் இது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை தேவையப்படின் பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் ஆஃபீஸ் ஊடாக கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. 4379994450. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கான விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, நெதர்லாந்து, அதேவேளையில் ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து, போலந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இந்த விசா ஒழுங்குகளை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. 4379994450.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
1: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்துக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல இருந்துக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அண்ட் மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை கழிக்கலாம் 416-824-1212. ஃபேஸ்புக்கின் வாயிலாக இணைந்து கொள்ளும் பொழுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய போஸ்ட் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ எங்கள் சேனலை நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ்லேயும் மேலதிக வீடியோஸையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 23 உள்ளது. இன்று இரவு 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த ஒரு பதட்டம் தீவிரமடைந்திருந்த நிலையில் ஈரான் தலைநகரான தெஹ்ரான் நகரில் அமைஞ்சிருக்கிற இமாம் குமேனி சர்வதேச விமான நிலையத்துக்கான அனைத்து உள்வரும் மற்றும் வெளிசெல்லும் விமான சேவைகளும் மறு அறிவித்தல் வரை அவசரமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இப்பொழுது ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன. ஈரானில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது மேற்கொண்ட ஒரு ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு. மேற்காசியால் நிலவி வரும் இந்த போர் சூழலை அடுத்து ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை வான்வெளி கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளதுடன் விமான நிலையத்துக்கான அனைத்து சேவைகளையும் இப்பொழுது அறிவிப்பு வெளியாகும் வரை ரத்தும் செய்திருக்கின்றது. இதுக்கு முன்னதாக பாதுகாப்பு காரணங்களால ஈரானின் மேற்கு வான்வெளியும் மூடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு இந்த மணித்தேரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் அற்புத தீவு திரைப்படத்தில் இருந்தது.

4:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்ரஸர் லியோட வருகையை தொடர்ந்து அந்த நாட்டில் தலைநகரான மேட்ரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திறந்தவெளி கூட்டு திருப்பலியில 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. பாப்ரஸின் ஸ்பெயின் பயணம் வந்து 2வது நாளான அன்று மேட்ரிட்ல வந்து புகழ்பெற்ற பிளாசா டி சிபிலஸ் சதுகத்துல தான் இந்த விசேட வழிபாட்டில் ஸ்பெயின் மன்னர் உள்ளிட்ட அரச குடும்பத்தினரும் உயர்மட்ட பிரமுகர்களும் வந்து கலந்து கொண்டதாக செய்திகள் வந்திருக்கு. முன்னதாக சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்தடைந்த பாப்பரசரை அரச மாளிகையில் வரவேற்ற அரச தம்பதியினர் உலகளாவிய மோதல்களுக்கு எதிராக ஸ்பெயின் அரசாங்கம் எடுத்து வரும் அமைதி முயற்சிகளையும் புலம்பெயர்ந்தோருக்கான மனிதநேய ஆதரவையும் வந்து பாப்பரசர் லியோ பாராட்டியிருந்தார். இன்றைய தினம் காலையில் வந்து மத்ரித் நகர்ட மத்திய பகுதியிலே இந்த வழியாக பாப்பரசத்தனது விசேட வாகனத்தில் வளம் வந்த போது தான் வீதிகளில் இருபுறமும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொடிகளை அசைச்சும் மலர் இதழ்களை தூவியும் பாப்பரசர் வாழ்க என கோஷமிட்டாங்களாம். இந்த நிகழ்வை ஒட்டி தலைநகரில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதி உயர்வான பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 4:11 இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

0: இசையெங்கும் கேட்கும் இசை
1: Ajax Mitsubishi-il Canada-vin number 1 PHEV kalai 1.49% rate-il varantham $108 plus tax-il irundhu finance aladhu lease seiyungal 5 aandugalukku aladhu 100,000 kilometers-ukku free oil changes market-ile cheapest SUV-ai best warranty-udan perum vaippaga 2026 RVR-kalai varantham $78 plus tax-il irundhu 5 aandugalukku aladhu 100,000 kilometers-ukku free oil changes-udan pettukollungal anaitthu pudhiya vaagana kolvenavugalukkum visaida parisugalum kaathirukkum Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910
3: ஸ்காப்ரோவில் மோடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் சுவீட் 6A ஸ்காப்ரோ 416-649-63
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4 8074 416-704-8074.
8: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 4:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. ஆப்பிள் வந்து இன்னைக்கு ஒரு புதிய வெர்ஷன் ஆஃப் சிரியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க வேர்ல்ட் வைட் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸில். இந்த 15 வயதான இந்த சிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சர்ஜிபிடியுடன் கம்பைன் பண்ணுற அளவுக்கு கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து காம்படிட்டர்ஸாக இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் வந்து சரியான மாதிரி ஒரு டஃப் கொடுக்கும் வகையில் இந்த சிரி ஒரு ஏஐ அப்கிரேடோடு வரப்போகுது. இந்த புதிய சிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரி ஏஐ என்று அழைக்கப்படும். எல்லா ஆப்பிள் டிவைசஸ்லயும் ஸ்டாண்ட் அலோன் ஆப்லயும் அவைலபிள் ஆக இருக்கும். மோ இன்டராக்டிவ் சாட் பாக்ஸ் லைக் சாட் பாட் லைக் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆப்பிள் டிவைசஸ் அண்ட் ஆப்புக்கும் வந்து இது ரொம்ப கன்வென்ஷனான கான்வர்சேஷனான ஒரு ஃபீச்சராக இருக்கும். கேமரா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிரி மோட் வந்து குவஸ்டின்ஸ் கூட ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐ அப்கிரேடாக தான் இது இருக்க போகுது. ஸோ டஃப்பான ஒரு காம்படிஷனாக இது இருக்கும். அண்ட் எல்லா ஆப்பிள் யூசர்ஸ்க்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் என நம்பப்படுகிறது. வெளிவரும்போது தான் பார்க்கலாம். இந்த நேரத்தில் கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் சகல விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் உரையை குறையும் கீழ் சிறந்த வல்லுநர்களின் துணியோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக உங்களுடைய விசிட்டர் விசா கேஸ்களை திறம்பட கையாளுகின்றார்கள். விசிட்டர் விசாவுக்கு தொடர்ச்சியாக கனடாவில் அப்ளை செய்து கொள்ள முடியும். புதிய சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகிற பொழுது இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ குடும்பங்களோ நண்பர்களையோ நீங்கள் தொடர்ச்சியாக கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும் அல்லது வேறு நாடுகளிலிருந்து வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்வது முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. தகவல்கள் சரியானதாக இருந்தாலும் அவற்றை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. ஆவணங்களை தகுந்தபடி தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. வெறுமனே ஃபோம்களை நிரப்பிக்கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த விசிட்டர் விசாக்களை அப்ளை பண்ணுவதை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. அதனை சரிவர பூர்த்தி செய்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாமல் இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். அதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 உங்கள் விசிட்டர் விசா கேஸ்களை சரிவான முறையில் கையாள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை நாட முடியும். அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பினை அதை ஏற்படுத்தி தருகிறது. விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தகவல்களை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது ஒரு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் ஊடாக. இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் தகவல்களை சரியாக பகுப்பாய்வு செய்து மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அது ஏற்படுத்தி தருகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பித்தது தகுந்த பலனை தராது. நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்கள் என்னென்ன விடயங்கள் அதிகாரிகளை இந்த பரிசீலனையின் போது திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதனூடாகவே தகுந்த பலனை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பயண ப்ரோக்ராமை வருஷம் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு விசிட்டர் விசாவுடாக டூரிஸ்ட் விசாவுடாக அல்லது ஸ்டடி விசாவுடாக செல்லக்கூடிய ஒழுங்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றினை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இந்த விசா ஒழுங்குகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை FM 102.7 ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
1: கனேடிய அரசு சிறைகளுக்கு அனுப்பப்படும் குற்றவாளிகளின் சுயவிவர அறிக்கைகளை தயார்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் லிபரல் அரசு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளதுடன் கனேடிய சீர்திருத்த சேவையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவை அரசு இதுவரை வழக்குகளில் பயன்படுத்தவில்லை என்றாலும் சோதனை மற்றும் அறிக்கை தயாரிப்பு விடயங்களில் பயன்படுத்துகின்றமை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இன்று முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் 318 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்து கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வகழ்வானது பணிகள் ஒழுகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. தம்மால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வீ த லீடர்ஸ் அரசியல் இயக்கத்திற்கு தனது தனிப்பட்ட பெயரை பாவிக்க வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதில் தற்போது யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கி மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இது முறையான செயல் அல்ல என்றும் இந்த இயக்கங்களுக்கும் நமது வீ த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் கிரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. ஆகஸ்ட் 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும் பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
8: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள் மனோ. 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ. 6479804779.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: 4:43 கோகுளம் திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல். இந்த நேரத்தில் பூட்டானுக்கு எதிரான ஒரு வெற்றியானது ஷாப் தங்கத்து குறிவைத்துள்ள இலங்கைக்கு வந்து மிக மன வலிமையை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் பேங்காக்கில் விளையாட்டரங்கத்தில் இன்னைக்கு வந்து ஒரு இன்று மாலை நடைபெற்ற பூட்டானுக்கு எதிரான சர்வதேச நட்புறவு கால்பந்தாட்ட போட்டியில் தான் 4-1 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் இலங்கை அமோகமாக வெற்றியிட்டு இருந்தது. ஸோ இதனால் வந்து பங்களாதேஷில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள தெற்காசிய கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் அதாவது SAFF போட்டியில் 31 வருடங்களுக்கு பின்னர் சாம்பியன் பட்டத்தை சூட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறதாக இப்பொழுது இந்த இலங்கை அணி சொல்லியிருக்கின்றது. காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் சகல விதமான விசிட்டர் விசா கேஸ்களையும் சரிவர கையாளுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை தொடர்ந்தும் வெற்றிகரமாக செய்து தருகின்றார்கள். இந்த விசிட்டர் விசா கேஸ்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த சட்ட மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது மிக சரியாக இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக மீள மீள நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது, தகுந்த விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமானது, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது மற்றும் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியவை அவசியமானவை. இவற்றினை கனடா பைலட் ப்ரோக்ராம் சரிவர செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அதுவழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அனைத்து ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய விவரங்களை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகிறது. இந்த கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினூடாக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களினுடைய தரவுகளை பெற்று அதனை ஒரு முழுமையான பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. அது மட்டுமில்லாமல் இவ்வாறான விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீளவும் விண்ணப்பத்தினை செய்து கொள்வது முக்கியமானது. இதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் நிறைவேற்றி தருகின்றது. அது மட்டுமில்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் இமிகிரேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான டூரிஸ்ட் விசா, விசிட்டிங் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இலங்கையில் இருந்தோ கனடாவில் இருந்தோ இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு இலகுவாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450.

0: 4:51 அப்படின்னா நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. 5 மணியிலிருந்து 7 மணி வர காஃபி டபுள் டபுளோட மீண்டும் உங்களை நான் சந்திக்க போறேன். ஸோ காஃபி டபுள் டபுள்ல நீங்களும் எங்களோட நீங்க இந்த மண்டே எதுவுமா உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைங்கள் 4:00 என்னோட ஜஸ்மிதா வரப்போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க விருப்ப பாடல்களை நாங்கள் தரப்போறோம். அடுத்த மணித்தியாளத்துல கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். 4165544040 அடுத்த மணித்தியாளத்துல காஃபி டபுள் டபுளோட சந்திக்க போறேன். ஸோ கால் பண்ணுங்க, பட்டு கேட்கலாம். 4165544040.
1: திமித்த திமித்த மதி சரிய சரிய சரியாட்டம் விட்டு போனானே. ஒரு சிமிட்டி சிமிட்டி ஒரு கணத்தில் அனைத்து மறு கணத்தில் அன்பனானவனே. அவன் நீல வண்ண கார் மேக கண்ண தோல் கொடுத்தது இந்த

0: favorite station 102.7 East FM. உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 5 6 0.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189, 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.

0: ஐந்து மணி ஒரு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் யோஷிதா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் இந்த ஜூன் மாதத்துல ஒரு கிழமை முடிஞ்சிட்டேன்டா பாருங்களேன்.
0: ஆறாவது மாசம், அதுல ஒரு கிழமை போயிருச்சு. அடுத்த முறை வரும்பொழுது வாரே வா, ஆல்மோஸ்ட் மிட் மந்தே வந்துருவோம்னா பாருங்களேன்.
1: அதானே,
0: டைமும் ரன் ஆகுது, இப்பவும் டைம் ஓடுது. அதனால நீங்க சட்டுப்பட்டு ஒரு கால் பண்ணி பாட்டு கேக்குறது.
1: எஸ், நாங்களும் சரியா 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பாடல்கள் தருவதற்காக அப்படியே காத்து கொண்டிருக்கிறோம்.
0: அழியுங்கள். 416-5-4-4-0-4-0 எங்களோட இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்றதுக்கு
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
0: யூடியூபில் இணைந்து கொள்வதற்கு
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7,
0: மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு அழைக்கலாம்
1: 416-824-1212.
0: And அதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் முகவரி
1: eastfm102.7@gmail.com.
0: இதனால நீங்க எங்களுக்கு கால் பண்ணி பாடல் கேட்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5-5-4-4-0-4-0.
0: நாங்க அனிருத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம்.

0: தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. இதே மாதிரி உற்சாகத்தோட எங்களோட இணைந்து நீங்க பாடல் கேட்கலாம்.
1: அலையங்கள் 416-554-4040.
0: செல்வகுமார் வணக்கம்.
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: என்ன பாட கேப்போம் இன்னைக்கு?
2: கண்டிப்பா
1: எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் செல்வகுமார்.
0: செல்வகுமார் இணைந்திருந்தார், நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள்
1: 416-554-4040.
0: பாலுக்கு முன்பதாக கனடா பாலர் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ விசிட்டர் விசாவுடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தோடையோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வருடங்களின் துணையோடும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்திருக்கின்றது கனடா பயிற்சி புகாரம். இந்த விசிட்டர் விசா கேஸ்களை சரியான முறையில் கையாண்டு வருகின்றார்கள். தற்போதைய சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த போம்களை நிரப்புவது என்பது மாத்திரமல்ல, இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வது, தகுந்த விவரங்களை சரியான முறையில் வழங்குவது, பொருத்தமான ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்பது பல்வேறுபட்ட படிமுறைகள் காணப்படுகின்றன. இவற்றினை சரியாக செய்து கொள்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாமல் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நீங்கள் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவேளையில் விசிட்டர் விசாவை ஏற்கனவே அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பயலர் புரோகிராம் ஏற்படுத்திருக்கின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக பெற்று இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய விவரங்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி அதனை மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. வெறுமனை தவறுகளை தெரிந்து கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. எனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது அவசியமானது. இதற்கு கனடா பயலர் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் 437-999-4450. அதுவேளையில் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பயலர் புரோகிராம் செய்திருக்கின்றது. இலங்கையிலிருந்தோ அல்லது கனடாவிலிருந்தோ இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய விடயங்கள் இருப்பின் குறிப்பாக விசிட்டர் விசாவாகவோ டூரிஸ்ட் விசாவாகவோ ஃபேமிலி விசிட் ஆகவோ அல்லது ஸ்டூடெண்ட் விசாவாகவோ இதுவாக இருந்தாலும் இப்பொழுது இலகுவான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறன. அதனை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கான இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ளலாம். பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கனடா பயலர் புரோகிராம் இப்பொழுது செய்திருந்தது. இது பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் 437-999-4450. 437-999-4450.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476. Novinger Insurance Corporation.
5: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services. Ippodhu pudidaga iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana manavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: நேரம் 5:16. ஈஸ்ட் எஃப்எம் இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
10: எங்களுடைய உற்சாகமாக இணைந்து நீங்களும் பால் கேட்கலாம். அலையுங்கள்
9: 416-554-4040.
10: அழைப்பில் எங்களோட யோகனா யோகேஸ்வரன், வணக்கம்.
11: வணக்கம் இருவருக்கும்.
9: வணக்கம் யோகேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க?
11: நல்ல சோமா இருக்கிறோம். அது என்ன என்னுடைய பேரை சொல்ல, தயக்கம் அக்காவுக்கு?
10: தயக்கம் இல்ல, ஒரு சின்ன ஒரு பதட்டம், அவ்வளவுதான்.
11: நாங்க
9: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
11: நன்றி,
9: வணக்கம் யோகேஸ்வரன்.
10: எங்களுடைய நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம்.
9: அழையுங்கள் 416-554-4040.

0: 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-ஐ
1: காஃபி டபோ டபோ.
0: எங்களோட அழைப்பீடு படுத்தி பாடல் கேட்கலாம்.
1: நீங்களும் அழையுங்கள். 4164544040 சொல்லிக்கொண்டு அழைப்பில் எங்களுடன் கண்ணன். வணக்கம் கண்ணன்.
2: என்ன
1: பாடல்
2: கேட்க
0: போறீங்க? எல்லாரும் கேட்கலாம். ரொம்ப நன்றி எங்களுடைய கண்டமைக்கு. நீங்களும் அழையுங்கள், பாடல் கேட்கலாம். 4165544040.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்-க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: ஐந்து மணி 27 நிமிடம் நீங்க கேட்டுட்டு
1: இருக்குது காஃபி டபுள் டபுள்.
0: எங்களோட அழைப்பில் திலகவதி அமிர்தராஜா வணக்கம்.
2: வணக்கம் ரோஷிதா, நான் திலகவதி அமிர்தராஜா பேசுறோம். வணக்கம் ரோஷிதா. வணக்கம் ஜெஸ்விதா, மாலை இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்,
2: இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் திலகவதி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். நன்றி எல்லாம் கூடாது பதினெட்டு. நான் வந்து கேட்கும் பாடலா பூ எனக்கு ஆபரத்தில் சொல்லாமல் என்ற பாடல் கேட்க, நீங்களும் நீங்களும் எங்களோட இஷ்டப்ப மக்கள் எங்களோட பயணிக்கும் மக்களும் என்னை வந்து கேட்டு போறது இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றிகிறேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வருது. நான் பாடல நாங்க அப்படியே இருக்க இஸ்டஃபமின் செய்தி அறிக்கையை தொடர்ந்து தரப்போறோம். மீன்வேல் எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம், இன்னும் டைம் இருக்கு. சோ கால் பண்ணுங்க
1: 416-554-4040.
0: சோ கால் பண்ணி உற்சாகமான பாடல்களோடு நின்று கொண்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: எஸ், நாங்க இந்த ஜூன் மாதத்தை அப்படியே கொண்டாட போறோம். அதான் ஜூன் ஜூலை சொன்னாலே சமர் அர்த்தம். சோ அந்த சலிப்பான வெதர்லாம் போய் நல்ல வெதர் நாங்களும் அப்படியே நல்லா உற்சாகமா கொண்டாடணும் இல்லையா?
0: ஆகவே கால் பண்ணுங்க 416-554-4040. நேரம் 5:29 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம்மின் செய்தி அறிக்கையை தொடர்ந்து திலகவதி அமிர்தராஜா விரும்பிக்கிட்ட பாடல் ஒழிக்கும்.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
4: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
5: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solutions, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656-4169085656.
3: East FM Tamil Seedigal.

0: ஆளுநர் மேரி சைமன், பிரதமர் மார்க் கார்னி, தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர், சபாநாயகர் பிரான்சிஸ் கார்பலஜியா, முதல் குடிமக்கள் பேரவையின் தேசிய தலைவர் சிண்டி வுட்ஹவுஸ் நெப்பனாக் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் ஜின் கிர்டீன் மற்றும் ஜோ கிளார்க் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
1: உதயகம்பின் பல விமல் வீரவன்ச, திலித் ஜெயவீர உள்ளிட்ட அரசியலுடன் தொடர்புடைய சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோடை நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளது. குறிப்பாக சந்தேக நபரான சுரேஷ் சலே விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படுவதாகவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிப்படாத அரசியல் பின்னணி வெளிக்கொண்டு வரப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த அரசியல்வாதிகள் செயல்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்திய நிலையில் ஈரானின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலோ அதன் ஆதரவாளர்களோ தெற்கு லெபனான் உட்பட ஏதேனும் ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்களில் ஈடுபட்டால் முன்பை விட கடுமையாக நசுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஹாப்பியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: என்றும் இசையுடன்
6: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
5: 102.7.
7: நேரம் 5:39. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
8: எங்களோட உற்சாகமாக இணைந்து பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
7: 416-554-4040.
8: அழைப்பில் ராஜா வணக்கம்.
9: என்ன
8: பாடல் கேப்போம்?
9: சுருதிதாசன் பாடின புன்வழி நாயக அந்த பாடம் எனக்கு பிடிக்கும். நல்ல பாடம் எல்லாரும் ஆவல்.
8: சரி, எல்லாருக்காவும் உங்களுக்காகவும் பாடல் வருது.
7: இதே போன்று நீங்களும் அழைத்து நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-4040.

0: சில்லறையை செதற விட்டு ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் மணிரத்னம், அது அதுக்கப்புறம் ரஹ்மான், கமல்ஹாசன், நாயகனுக்கு பிறகு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி சில்லறையெல்லாம் செதற விட்டு ஒரு வாட்டி பார்த்தா பரவாயில்ல.
1: படத்தை
0: வேற இதுல ரெண்டு வாட்டி இந்த படத்தை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் நானு. அப்படி ஒரு நாயகனெல்லாம் எதிர்பார்த்த இடத்துல கடைசியில இப்படி ஆயிடுச்சு.
1: அப்படி வருடங்கள் காத்து கடைசி
0: விண்வெளி நாயகா தான், விண்வெளி நாயகா தான். சரி, இப்படி நிறைய புலம்பல்களும் அப்பப்போ வரும். அத மாதிரி நீங்க வந்து இந்த புலம்ப விடாம பால் கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?
1: உடனே அழுங்கள். 4164504040.
0: இது நேரத்தில் எங்களோட விஜய் வணக்கம்.
2: வணக்கம். அப்படி இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் விஜய், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன பாட்டு கேப்பா?
2: ஒருதலை காதலித்தான் தான் இந்த தருதலை மனதுக்கு வந்த.
0: யாருக்கெல்லாம் பால் கேட்க போறீங்க?
2: எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்காண்டி.
1: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் விஜய்.
0: விஜய் எங்களோட இருந்தாரு, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க
1: 416-554-4040.
0: பாலுக்கு முன்னதாக கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ நீங்கள் விசிட்ட விசாவூடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய மாற்றங்களை பொறுத்தவரையில் மிகச்சரியாக நீங்கள் விண்ணப்பத்தினை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. மீண்டும் மீண்டும் நீங்கள் விசிட்ட விசாவுக்கு தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலையப்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. நீண்ட கால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் விசிட்ட விசா கேஸ்களை மிகச்சிறந்த முறையில் கையாளுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்பது சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன அவசியமானது. அதே வேளையில் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் இவ்வாறு தகுந்தபடி செய்து கொள்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாமல் தகுந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நீங்கள் விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது? விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் ஊடாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தகவல்களை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. அந்த தகவல்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது விண்ணப்ப உங்களுக்கு தகுந்த பலனை தருவதற்கு எதுவாக அமையாது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியமானது. அது மட்டுமில்லாமல் என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதன் ஊடாக உயர்வான சக்சஸ் ரேட்டோடு பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய மேலதிக விவரங்களாக இருக்கலாம், அல்லது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் சரியான காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்து கொள்வதாக இருக்கலாம். அது பற்றிய விவரங்களை நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருந்தன. இலங்கையிலிருந்து அல்லது கனடாவில் இருந்து இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான விசிட்ட விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஸ்டடி விசா ஒழுங்குகள் கிடைக்கப்படுகின்றன. அதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இட்டலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கு இவ்வாறு நீங்கள் விசா ஒழுங்குகளை கனடா பைலட் ப்ரோக்ராம் மூலம் செய்து கொள்ள முடியும். 4379994450. 4379994450.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
5: 416-461-6401.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
7: 5:56, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபு டபு. இந்திரன் வணக்கம்.
8: வணக்கம் ஜஸ்மிதா. வணக்கம் ருசிதா, எப்படி இருக்கீங்க?
7: நாங்க நல்ல சமா இருக்கிறோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: வெதர் மாதிரி சூப்பரா இருக்கு
7: இன்னைக்கு. அதே சூப்பரா இருக்கிற இந்த தருணத்துல என்ன பாட்டு கேட்போம் நம்ம?
8: மலரே ஒரு வார்த்தை சொல்லு, நாங்க கண்கள் பேசும் போது தாய்மொழிக்கு இடம் இல்லை.
7: அப்புறம் அடுத்த வரியும் சொல்லு.
8: இப்படி மல்டி டாலண்டட் ரேடியோ ஹோஸ்டல் இருக்கும் போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?
7: வாரே வா,
9: அப்படியே சித்தி எங்க சித்தி.
7: சைட் கேப்ல எங்களுக்கு ஒரு உருட்டு, அங்கால ஒரு உருட்டு, எல்லாம் ஒரு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நாங்க அதை உருட்டுன்னு சொல்ல மாட்டோம்,
9: நல்லா இருக்கா அங்க,
7: நாங்க அதனால ஏத்துக்கிறோம். யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
8: அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும்.
9: கண்டிப்பா, நன்றி இந்திரன், அனைவருமே கேட்டு மகிழ்வர்.
7: அதே மாதிரி எங்களுடன் நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். அலைங்கள்
9: 416-554-4040.
7: நம்மளோட பர்த்டேயும் வந்துச்சு.

0: நேரம் சரியாக 6:04. நாங்களும் அங்கே ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் அடுத்த மடத்தி ஆழத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: எங்களோட நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால கால் பண்ணி பாட்டு கேட்கலாம்.
0: எஸ் உடனே கால் பண்ணுங்க
1: 416-554-4040. அழைப்பில் தவக்குமார் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்மா, இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு சத்தி திருமான் படத்துல இருந்து நம்ம நாட்டு பையனும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து பாடின நம்ம நாட்டு பையன் அந்த வரிகள் தான் அந்த பாடல கேட்போம். ஜில் ஜில் பாடல கேட்போம்.
1: சரி, யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: அனைத்து இஸ்டேஃபம் செய்யப்படுத்து கொண்டு அனைத்து உறவுகளோடையும் சேர்ந்து கேட்போம்.
1: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வருது. எங்களோட நீங்களும் தொடர்ந்து பாடல் கேட்க அழையுங்கள்.
0: 4564-554-4040.

0: நேரம் 6:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களோட அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 416-554-4040 அழைப்பில் கரண், வணக்கம்.
2: வணக்கம்.
1: நானும் ஜஸ்மிதா இருக்கோம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம்? யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க?
2: அப்பா கட்டினாலும்
1: அவருக்காக பாடல் வருது. நீங்களும் எங்களோட இணைந்து பாடல் கேட்க அழையுங்கள்.
0: 4164-4440.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.
13: நேரம் 6:17. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
14: அலைப்பிள்ளைங்களோட பபி வணக்கம்.
15: வணக்கம் ரஜிதா, லக்ஷ்மிதா, இருவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
13: நாங்க நல்ல சுகமா இருக்கணும் பபி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
15: நானும் மேல முடிஞ்சு வீட்டை ஓகே ஒன்று கேட்க கூட பாட்டு உண்டை கேட்டுக்கொண்டு போவோம்னு சொல்லி, எனக்கு அந்த ஜாரடி மோகினி படத்துல இருந்து உஜித் நாராயணம் படிச்சது, எங்கேயோ பார்த்தமா இயக்கம் பண்ண அந்த பாட்டு.
14: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
15: உங்களுக்கு, எனக்கு வானொலி கேட்டுக்கொண்டது எல்லாரும் கேட்கறதுக்கும், கூட இது ஈஸ்ட் எஃப்எம் வந்து வானொலி கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிறாரு. என்ன கீழன் கைவேசம்ல நினைக்கிறேன்.
14: இதை நாங்கள் தகுந்த இடத்திற்கு சொல்றோம். ரொம்ப நன்றி.
15: டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன இல்ல, வேற நேற்றை கேட்டவர் தெரியல என்னடா நான்.
14: சரி, நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம். ரொம்ப நன்றி எங்களோட இந்த கொண்டமைக்கு. மீன்வெல் நீங்களும் எங்களோட இந்த பால் கேட்கலாம். ஆலயங்கள்
13: 416-554-4040.
16: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: 6:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்
0: அலைப்பிள்ளைங்களோட. வணக்கம் சிவகுமாரன்.
2: வணக்கம் ரோசிதா, ஜஸ்மிதா, இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் சிவகுமாரன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் மிகவும் நலமா இருக்கின்றேன். ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் அழகான நாட்கள் என்ற படத்துல இருந்து சுஜாதா எஸ்பிபி சரண் இருவரும் சேர்ந்து பாடிய தித்தித்து சின்ன கிளியே தில்லென்று வா வெளியே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லா நேயர்களுக்கும், நானும் எனக்கு மனைவியும் கேட்கலாம்.
0: கண்டிப்பா பாடல் வருது, ரொம்ப நன்றி.
1: இதே போன்று நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்ட மகள அலையங்கள் 4164544040.
0: பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் பல்வேறுபட்ட இமிகிரேஷன் சேவைகளில் மாற்றங்கள், புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் உங்களுக்கான சகலவித இமிகிரேஷன் தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோமில்ஸ் ரோடு என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ, நண்பர்களையோ, குடும்ப அங்கத்தவர்களையோ இலங்கையில் இருந்து கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்தும் விசிட்டர் விசாக்களை கனடா வழங்கி வருகின்றது. ஆனால் சட்ட மாற்றங்கள், மட்டுப்படுத்தல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ, நண்பர்களையோ இவ்வாறு கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரங்களோடு இணைந்தும் கனடா பைலட் புரோகிராம் பணியாற்றி வருவதை மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, அதேவேளையில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன இந்த விசிட்டர் விசா அப்ளிகேஷன்ஸை பொறுத்தவரையில் முக்கியமானதாக காணப்படுகின்றது. மீள மேல நீங்கள் தவறாக அப்ளை பண்ணி அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திரும்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வது அவசியமானது. எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பங்களை தகுந்தபடி செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். தம்முடைய நீண்டகால அனுபவத்தின் ஊடாக அனைத்து விதமான இந்த விசிட்டர் விசா கேஸ்களையும் சரியான முறையில் கையாளுகின்றது கனடா பைலட் புரோகிராம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. அதுவே நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு அனைத்து ஒரு வாய்ப்பாக விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெற்று உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை இந்த டாக்குமெண்ட்டூடாக அறிந்து அவற்றினை ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த நிராகரிப்புக்குரிய சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீள விண்ணப்பித்துக் கொள்வது முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதேவேளையில் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான டூரிஸ்ட் விசா, விசிட்டிங் விசா, ஸ்டடி விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்து தருகின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம். 4379994450. 4379994450.

0: கனேடிய அரசு சிறைகளுக்கு அனுப்பப்படும் குற்றவாளிகளின் சுயவிவர அறிக்கைகளை தயார்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் லிபரல் அரசு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளதுடன் கனேடிய சீர்திருத்த சேவையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவை அரசு இதுவரை வழக்குகளில் பயன்படுத்தவில்லை என்றாலும் சோதனை மற்றும் அறிக்கை தயாரிப்பு விடயங்களில் பயன்படுத்துகின்றமை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
1: இன்று முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் 318 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எல் லெனன்குமார் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ் அகழ்வு பணிகள் ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது.
0: தம்மால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வி த லீடர்ஸ் அரசியல் இயக்கத்திற்கு தனது தனிப்பட்ட பெயரை பாவிக்க வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தற்போது யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கி மாவட்ட வாரிய பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இது முறையான செயல் அல்ல என்றும் இந்த இயக்கங்களுக்கும் தமது வீ த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: நேரம் 6:35 ஈஸ்ட் எஃப்எம்ல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
3: கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ஸோ இன்னும் 2 காலருக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்?
1: உடனே போன் எடுத்து கால் பண்ணுங்க. 416-554-4040. அழைப்பில் எங்களுடன் சந்திரு. வணக்கம் சந்திரு.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். உடம்பு கொஞ்சம் கூடி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் பாக்கு, கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் கேட்கலான்னு.
3: என்ன பாடல்
4: கூடிட்டு?
3: ஆஹா, அது இந்த வெதர் மாற நாங்களும் வந்து கண் அலைப்பாயும் நடக்கும். என்ன பாட்டு கேட்போம்
4: இன்னைக்கு? ராமன் அப்துல்லான்

0: கண்டிப்பா. யார் யாருக்கெல்லாம் பால் கேட்க போறீங்க?
1: சிவா கரண் நண்பர்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும், ரெண்டு பேருக்கும், எனக்கு எல்லாருக்கும்
2: கண்டிப்பா. எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் சந்திர. பாத்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் கார்ல போய்க்குள்ளதான் பாடல் கேட்கணும் முடியல, ஒரு எக்ஸசைஸ் செய்யக்குள்ள, ஒரு வாக்ல போய்க்குள்ள, அப்படியே கால் பண்ணி போற போக்குல.
0: ஏன்னா வெதர் நல்லா இருக்கு, அதே மாதிரி நாங்க ரெண்டு பேருமே வந்திருக்கோம் அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம். இந்த தட்புகழ்ச்சி எங்களுக்கு பிடிக்காது, பட் நாங்க அப்படியே தூக்கிட்டு போவோம்.
2: சரி சார், அழியுங்கள். 416-564-4000.

0: 6:41 இது ஸ்டெஃபமின்
1: காஃபி டபுள் டபுள்.
0: ராகுலன் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ராகுலன், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு சந்தோஷ் நாராயணன் இசையில உங்களுக்கு ஒரு பாடல் ரெடியா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல பாடல் வர்றதுக்கு முன்னாடி கனடா பாடல் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பங்கத்தோட நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசாவூடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த விசிட்டர் விசா கேஸ்கள் அனைத்தையுமே தங்களுடைய நீண்டகால அனுபவத்தினூடாகவும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் திறம்பட கையாளுகின்றது கனடா பயணம் ப்ரோக்ராம். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்பது வெறுமனே இணைய போர்ட்டலுக்கு சென்று போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான விவரங்களை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது, அதன்படி தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இவற்றின் ஊடாகவே உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விண்ணப்பங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதற்கு கனடா பயணர் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. திருப்ப திருப்ப விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பத்தினை செய்து கொள்வது அவசியமானது. எனவே ஒவ்வொரு கேஸ்களாகவே இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை கருதி சரியான முறையில் இந்த விண்ணப்பங்கள் செய்து கொள்வதற்கு கனடா பயலர் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. 1370 டோன்மில் ரோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379944450. அதுவழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட அதனை ஒரு பீடியராக கருது தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஆவணங்களாக இருந்தாலும் சரி, தகவல்களாக இருந்தாலும் சரி, அதனை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது அதற்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே இந்த விண்ணப்ப நிராகரிப்புக்குரிய சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பயலர் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. இந்த கனடாவில் இருக்கின்ற விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷருக்கு முன்னிலை பெற்று உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தகவல்களை அறிந்து அதனை ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பயலர் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. அதே வழியில் தேவையிருப்பின் பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் சூடாக கனடா பயலர் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379944450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட செய்திருக்கின்றது. குறிப்பாக விசிட்டர் விசா, ஸ்டடி விசா, டூரிஸ்ட் விசா ஒழுங்குகளையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பயலர் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம் 4379994450. 4379994450.

0: 6:49 ஆயாச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அப்படி என்றால் நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: சோ இன்னைக்கு எங்களோட இருந்து கொண்ட நேர்கள் நல்லா இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு லைன் கிடைக்கலனா டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: அப்கோர்ஸ் நாளைக்கும் 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம்
0: அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ருஷிதா பிறந்தம் நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில்,
1: அபர்ணா மற்றும் சஞ்சீவன்.
0: நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம் நேர்களே.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
7: Camsonics Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 647-302-5748, 647-302-5748, camsonics.com.
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர். East FM 102.7.
3: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
10: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன் வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200 4167561200
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ஜஸ்மிதா, நன்றி ரோஷிதா. தொடர்ந்து நீங்கள் 9 மணி வரை இரவு காற்றலையும் நம்ம ஒரு நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
5: அபர்ணா ஏஜே
4: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீப் என் வணக்கம் நேர்களை. வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நேர்களை. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் அபர்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் சஞ்சீவன்.
4: திங்கக்கிழமையின் இரவு காற்றலையில் சந்தோஷமாக சந்திக்கின்றோம். இந்த காலநிலை வந்து குறிப்பாக ஏற்றிறக்கம் இருந்த காலநிலை இந்த வாரத்துல வந்து ஒரு நல்ல காலநிலையாக மாறி இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்தில் இன்றும் 2 மணித்தியாலும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்திருக்கின்றது. திங்களின் இரவு காற்றலை வார நாட்களில் நம்ம ஒரு முயற்சி உங்களுக்கு தருகின்ற அத்தனை விடயங்களையும் இன்றைய நாளிலிருந்து வெள்ளி வரை தர காத்திருக்கின்றது. திங்களில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படி என்று சொல்லி பாடலை தொடர்ந்து இன்றைய நாளும் உங்களுக்காக தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளும் நல்லத நாள விஷயம் 7:30 செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 முதல் மணித்தியாலத்தில் கேட்கலாம்.
5: 2வது மணித்தியாலத்தில் வளமை போன்று 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 வளமை போன்று எஸ்டிஎஃப்எம் செய்தி அறிக்கையை நீங்கள் கேட்கலாம். அதன் பின்னர் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
4: 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் ஆங்காங்கே விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் விக்டோரியா பார்க் அண்ட் 401 கரையில், அதே நேரம் பாத்தர்ஸ்ட் அண்ட் 401 வெஸ்ட் கரையில் ஷெபர்ட் அண்ட் யங் கரையில் ஒரு வாகன விபத்து, லெஸ்லி அண்ட் பிஞ்ச் கரையில், அதே நேரம் பேர்ச் மவுண்ட் அண்ட் ஷெபர்ட் கரையில் 2 வாகன விபத்து. இப்படி ஏராளமான வாகன விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. இருந்தாலும் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள். நள்ளிரவில் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
5: Facebook, Instagram, TikTokல் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்ற எங்களுடைய பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். அதே போன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241-2122, அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: பாட்டு முடிஞ்சது சஞ்சீவ்.
1: இல்ல, யாரும் இந்த விஐபின்னு தேடி பாத்துறாங்க. அவ்வளவு சத்தமா கடிச்சு அப்படின்ட்டு. 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ் ஆக கொண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 7:08. தங்க தமிழ் வார்த்தையில் உங்களுக்காக நிறைய தமிழ் சொற்களை நாங்கள் ஞாபகம் மூட்டிக்கொள்கின்றோம். அறிமுகப்படுத்துவதில் ஞாபகம் மூட்டிக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஏராளமான சொற்கள் தமிழில் இருக்கின்றன. ஆனால் பாவனையில் அன்றாடம் நாங்கள் பாவிக்கின்ற சொற்கள் என்பது உண்மையில் வரையறுக்கப்பட்ட சொற்களாக இருக்கின்றன. ஒரு வாழ்க்கை தெரிந்த பற்றி தான் இன்னொருவருக்கு நாங்கள் கடத்திச் செல்கின்றோம். இப்படி இலக்கியங்களிலும் படைப்புகளிலும் எழுத்துக்களிலும் இருக்கின்ற சொற்களை உங்களுக்காக நாங்கள் ஞாபகம் மூட்டிக்கொண்டிருக்கின்றோம். சில வழிகளில் நீங்கள் கேட்ட சொற்களாக இருக்கும், படித்த சொற்களாக இருக்கும். அதனால் தான் இந்த சொற்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இன்னும் ஒரு அழகான ஒரு சொல்லை ஞாபகப்படுத்த போகின்றோம்.
0: அந்த அழகான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா புல். இந்த புல் என்பது சங்க இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கணத்திலும் பறவை அல்லது வண்டு போன்ற உயிரினங்களை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புல் என்றவுடனே நாங்கள் எங்களுக்கு அந்த பாட்டு தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன சஞ்சீவ், அந்த புல் புல் புல் அந்த ஒரு இடையில வரமே அந்த பாட்டு தான் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து பறவை அல்லது வண்டு அப்படி என்று சொல்லப்படுகின்றது.
1: அழகான ஒரு சொல்லாக இருக்கின்றது. பறவைக்கு இப்படியும் சொல்லியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது இதுவும் அதே தான். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று சங்க இலக்கிய பாடல்களிலும் வெண்பாக்களிலும் வந்து இந்த சொற்பதம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இலக்கியங்கள் சொல்லுகின்றன. அப்படியான சொல்லித்தான் இன்றைய நாளில் நாங்களும் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.
0: அது மட்டுமல்லாமல் இன்னும் சில விடயங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் நிமித்தம் சகுனம் பார்ப்பது மற்றும் சிறுவர்கள் விளையாடுகின்ற இந்த கிட்டிப்புள் விளையாட்டில் பயன்படும் அந்த குச்சியையும் வந்து புல் என்று சொல்லுவாங்களாம்.
1: அதை இன்றைய நாளினுடைய தமிழ் சொல்லாக தங்கத்தமிழ் வார்த்தையாக ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். காற்றலையில் 9 மணி வரை இன்றைய நாளும் பேசிக் கொள்வதற்காக பல விடயங்கள் காத்திருக்கின்றன.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
6: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
8: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: நேரம் 7:21 கேட்டுக்கொண்டிருப்பது. நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்கள் தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நீங்கள் விசிட்டர் விசாவூடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் திறம்பட இந்த விசிட்டர் விசா கேஸ்களை கையாளுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. மீள மீள நீங்கள் தவறாக விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, அதேவேளையில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்பது இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை பொறுத்தவரை மிக முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவேளையில் ஏற்கனவே நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷருக்கு நடைபெற்று இந்த விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தகவல்களை பெறுகின்றது. அந்த தகவல்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. ஒருமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீண்டும் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்குரிய சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமாக விண்ணப்பித்துக் கொள்வது முக்கியமானது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் அதுவேளையில் தேவை இருப்பின் தகுந்த காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை அப்பீல் செய்து கொள்வதற்கும் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் விசாக்களின் ஊடாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இருந்தோ அல்லது கனடாவில் இருந்தோ இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும். விசிட்டிங் விசாவாக இருக்கலாம், அல்லது டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் போன்ற தேவைகள் மற்றும் ஸ்டடி விசா போன்றவற்றுக்கு அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. பிரான்சுக்கு இலகுவாக இவ்வாறு விசிட்டர் விசா ஊடாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கு இவ்வாறு இலங்கையில் இருந்து விசிட்டர் விசா, ஸ்டூடியோ விசா, ஸ்டடி விசா போன்ற விசாக்களின் ஊடாக செல்வதற்குரிய அப்ளிகேஷன்களையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: நேரம் 7:24 கேட்டுக்கொண்டிருப்பது. இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயத்துல முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
3: இந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நித்திரை போதாமல் இருக்கிறது. நித்திரை வருகிறது இல்லை. நாங்கள் நித்திரைக்கு சென்றாலும் கையில் தொலைபேசி இருப்பதால் நித்திரை வருவதில்லை என்பது வேறு விதியம். ஆனால் உண்மையில் இந்த நித்திரை அதிகமாக உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வெளியில் இருக்கின்ற இந்த மணிக்கூடு போன்று உள்ளுகளும் உங்களுடைய அந்த பாடி கிளாக் அது நேர்த்தியாக வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த சக்கரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் இந்த 3-2-1 மெதட் என்கின்ற ஒரு மெதடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லி என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன 1-2-3 பின்பகுதியில் வர்ற மாதிரி இருந்தால்
0: 3-2-1 அப்படின்னா இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி ஓடிடுவோம் சஞ்சீவ். அந்த மெதட் இல்லை. இதை எப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3-2-1 மெதடை வந்து நீங்கள் நிம்மதியான இரவு தூக்கத்திற்கு கடைபிடித்து பாருங்கள். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் நித்திரைக்கு செல்வதற்கு 3 மணித்தியாலங்களுக்கு முன்னர் உங்களுடைய இரவு உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதே போன்று நித்திரைக்கு செல்வதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் எந்த விதமான நீர் ஆகாரங்களையும் நீங்கள் பருகக்கூடாது. 3rd விஷயம், அதாவது அந்த 3-2-1 தானே முக்கியமாக நித்திரைக்கு 1 மணித்தியாலத்திற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் கதவை திறந்து போனை வந்து தூரமா தூக்கி எங்கேயாவது வீசிடவேணும்.
3: காலையில் உடம்பாம இருக்கிறதுக்கு வேலை செய்யணும்.
0: இல்ல இந்த நோ ஸ்கிரீன்ஸ் 1 hour பிஃபோர் பெட் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க.
3: எனவே இதான் இந்த 3 மணித்தியாலத்துக்கு முன்னர் உணவு இருக்க வேண்டும். 2 மணித்தியாலத்துக்கு முன்னர் உங்களுக்கான நீர் ஆகாரங்கள் இருக்க வேண்டும். அதே நேரம் 1 மணித்தியாலத்துக்கு முன்னதாக தொலைபேசி அல்லது ஐபேடாக இருக்கலாம், அல்லது இந்த ஸ்கிரீன் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் 3-2-1 செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
0: இன்றையிலிருந்து எல்லாருமே 3-2-1 அப்படி என்று அப்படியே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க.
3: ஞாபகப்படுத்த மட்டுமே அதை செய்து பழகிக் கொள்ளுங்க என்பதை ஞாபகம் முடிக்கலாம். அன்றைய நாளினுடைய நல்லதான் நாலு விஷயம்.

0: East FM. Tamer Seydiher.
1: கனடாவின் 31வது ஆளுநராக லூயிஸ் ஆல்பர்ட் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான இவரை தனது பணிக்காலத்தில் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய ஒருவர் என கெனடிய பிரதமர் மார்க்கானி பாராட்டியுள்ளார். முன்னாள் ஆளுநர் மேரி சைமன் மற்றும் பிரதமர் மார்க்கானி தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர், சபாநாயகர் பிரான்சிஸ் ஸ்கபலோஜியோ, முதல் குடிமக்கள் பேரவையின் தேசிய தலைவர் சிண்டிய வுட்ஸ் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் ஜீன் கிறிஸ்டியன் மற்றும் ஜோ கிளாக் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
2: உதய கமன்பில விமல் வீரவன்ச, தலத் ஜாவீர உள்ளிட்ட அரசியலுடன் தொடர்புடைய சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளது. குறிப்பாக சந்தேக நபரான சுரேஷ் சலை விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதாகவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத அரசியல் பின்னணி வெளிக்கொணரப்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த அரசியல்வாதிகள் செயற்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
1: இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்திய நிலையில் ஈரானின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலோ அதன் ஆதரவாளர்களோ தெற்கு லெபனான் உட்பட ஏதேனும் ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்களில் ஈடுபட்டால் முன்பை விட கடுமையாக நசுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: இதே கலிகளை பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப். இதே கலிகளை பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப.

0: நேரம் 7:38 கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: சகல விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் வழங்கி வருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோல்மில் சோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுதும் கூட விசிட்டர் விசா உண்டாக இலங்கையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்தும் இந்த விசிட்டர் விசாக்களை கனடா வழங்கி வருகின்றது. ஆனால் பல்வேறுபட்ட சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் சரியாக விண்ணப்பத்தினை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. தொடர்ந்தும் சரியான முறையில் விண்ணப்பத்தினை செய்து கொள்கின்ற பொழுது இவ்வாறு தகுந்த பலனை இந்த விசிட்டர் விசாக்களை பொறுத்தவரையில் பெற்றுக் கொள்ள முடியும். விசிட்டர் விசாக்கள் அப்ளிகேஷன் வருகின்ற பொழுது அவற்றினை ஒவ்வொரு தனித்தனி கேஸாக கையாளுகின்றது கனடா பைலட் புரோகிராம். தொடர்ச்சியாக நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. வெறுமனைய போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் என்று வருகின்ற பொழுது அவற்றினை சரியான தகவல்களாக இருந்தாலும் கூட அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்க வேண்டும். ஆவணங்களை தகுந்தபடி தயார்படுத்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி பலவேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. அதனை சரிவர செய்து தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அது வழியில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அதனை ஒரு ஃபெயிலியராக கருத தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த தகவல்கள் ஆவணங்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் இந்த நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். இந்த நிராகரிப்புக்கான தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் இப்படி தருகின்றது. அதாவது விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் பெறுகின்றார்கள். இந்த டாக்குமெண்ட் ஊடாக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் இப்படி தருகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களாக இருக்கலாம். அதேவடையில் விசிட்டர் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அவற்றினை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்வது பற்றிய விவரங்களாக இருக்கலாம். நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். 437-999-4450 437-999-4450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் புரோகிராம் தெரிவித்திருக்கிறது. அதுவரையில் இலங்கையில் இருந்தோ அல்லது கனடாவில் இருந்தோ பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் எப்படி தருகின்றது. பிரான்சுக்கு விசிட்டர் விசா ஊடாக செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இலகுவாக கிடைக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கான விசிட்டர் விசா மற்றும் டூரிஸ்ட் விசா அதோடு ஸ்டடி விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம்.
2: 437-999-4450. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன், 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
3: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில், ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொரண்டோ, அழகோ அழகு. 6477873784.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 21 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இரவு பொழுது 15 இருக்க போன்றது. நாளை காலை 25, நாளை மதியம் 28 டிகிரி செல்சியஸ்.
1: இப்பொழுது நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். இப்ப யார்கிட்டயாவது ஒரு கேள்வியை வந்து நியாயமான முறையில கேட்டா சஞ்சீவன், நீங்கள் ஒரு முட்டாள், நேர்மையற்றவர் அப்படின்னு எல்லாம் ஏச்சு வாங்க வேண்டியதா இருக்கு சஞ்சீவன். அப்ப யார் தான் போய் கேள்வி கேட்பா?
0: நீங்க கேட்டுல நேர்மையான கேள்வி. அப்ப
1: ஒரு கேள்வியை நேர்மையா கேட்கும் பொழுது இப்படி ஏசுறாங்களே சஞ்சீவன், அப்ப என்ன செய்யறது? எல்லாருமே
0: நீங்க நாங்க வச்சிருக்கிற ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றது?
1: நீங்க சரியான ஆதாரத்தையா வச்சிருக்கீங்க அப்படின்னு வெளியில எல்லாருமே கேட்கறாங்க. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வந்துடும்.
0: ஆமா, சூடுபிடித்து
1: தீங்குகள் மசோதா வெளியிடப்பட இருக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமை அறிமுகப்படுத்தப்பட உள்ள பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இணையவழி தீங்குகள் மசோதாவின் ஒரு பகுதியாக 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக இப்பொழுது ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது.
0: குறிப்பாக இந்த மசோதாவை பொறுத்தவரையில் ஆன்லைன் ஹார்ம் பில் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை அறிமுகப்படுத்தப்பட போகிறது. மிக நீண்ட காலமாக காத்திருந்த ஆன்லைன் சேஃப்டி லெஜிஸ்லேஷனாக இதை அரசு முன்னுதாரணம் செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கையில் இப்போ இந்த லெஜிஸ்லேஷன் ஊடாக, சட்டமூலத்தின் ஊடாக வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து சில வேளைகளில் வந்து இதில் இந்த ஏஐ சாட்போர்ட்டை தவிர ஏனைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து தடை செய்யப்படலாம், குறிப்பாக 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரம் இந்த சைல்ட் சேஃப்டி அட்வொகேட்ஸினுடைய கருத்துக்களின்படி அவர்கள் சொல்லியிருக்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இதில் இந்த சோஷியல் மீடியா அல்லது சமூக வலைத்தளங்கள் வந்து தங்களுடைய நிறுவனங்கள் வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது அப்படி என்று சொல்லி உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில், அதாவது ஒரு சேஃப்டி ரெகுலேட்டரை அவர்கள் கொண்டு வருகின்ற பட்சத்தில் அந்த அனுமதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருப்பினும் புதன்கிழமை இந்த மசோதா வெளிவந்த பிற்பாடு அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் குறித்து பரவலாக பேசப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இப்படியான விடயம் கொண்டுவரப்பட்டிருந்த ரீதியில் தான் கனடாவிலும் இது குறித்த சில விமர்சனங்கள், கருத்துக்கள் வெளியாக இருந்ததையும் ஞாபகப்படுத்தத்தக்கது.
1: அப்படியே நாங்கள் போர் நிறுத்தம் பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் அதற்கு முதல் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது.
0: ஆமாம், இந்த போர் நிறுத்தத்தினால் இரண்டு விஷயங்கள் குறித்து உன்னிப்பாக கனடாவை தான் இது கொண்டிருக்கின்றபடியும், ஒன்று எரிபொருளுடைய விலை, இன்னும் ஒன்று வந்து வட்டி வீதத்தினுடைய அதிகரிப்பா அல்லது வட்டி வீதம் குறைக்கப்பட இருக்கின்றதா அல்லது தொடர்ந்து அதே நிலையில் தக்க வைக்கப் போகின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை இந்த வாரம் இன்னொரு வட்டி வீத அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இப்பொழுது கனடாவினுடைய முக்கியமான பொருளியலாளர்களும் அதே நேரம் வங்கிகளினுடைய பொருளியலாளர்களும் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், தொடர்ந்தும் வட்டி வீதம் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் வந்து மாறாமல் அது அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு காலாண்டுகளில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டாலும் கூட அரசாங்கம் அல்லது கனடிய மத்திய வங்கி வந்து வட்டி வீதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2026 ஆண்டினுடைய இனி வருகின்ற காலங்களும் வந்து வாரலாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி ராயல் பேங்கினுடைய எக்கனாமிக்ஸ் ஆக இருக்கின்ற சீஃப் எக்கனாமிஸ்ட் நேத்தன் ஜான்சன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். சில வேளைகளில் இந்த வட்டி வீத அதிகரிப்பு என்பது 2027 ஆண்டிடம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருப்பினும் சில வேளைகளில் வந்து 2026 இறுதி அக்டோபர் அல்லது டிசம்பர் காலாண்டு பகுதிகள் வந்து சில வேளைகளில் வந்து இந்த 5 வீதம் வந்து அல்லது 0.5 வீதம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில செய்திகள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த புதன்கிழமை வட்டி வீதத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பேணப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இப்பொழுது கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன.
1: பேசாம மத்திய வங்கியின் ஆளுநர் டிஃப் மேங்கலத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க சஞ்சீவன்,
0: குறையுங்க. பிரதான காரணம் அடுத்து நாங்கள் சொல்லியிருக்கின்ற செய்திதான்
1: அதேதான், தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக ஈரானும் இஸ்ரேலும் வந்து தெரிவித்திருக்கின்றன. ஆனால் போர் நிறுத்தம் மீண்டும் மீறப்பட்டால் பதிலடி கொடுக்கப்படும் அப்படி என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு முதன்முறையாக இரு நாடுகளும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டதை தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாக ஈரானும் இஸ்ரேலும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள்.
0: இரண்டு நாடுகளும் முன்னதாக ஈரான் அறிவித்திருந்ததை நாங்கள் செய்திகளை சொல்லியிருந்தோம். இப்பொழுது இஸ்ரேலும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக நடைபெற்றுக் கொண்ட ஒரு சூடான ஒரு சம்பவம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முற்பட்ட பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொடர்பு கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியூடாக சொல்லியிருந்தார், அவர்கள் அடித்தாலும் நீங்கள் பதில் தாக்குதல் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அதையும் மீறி பெஞ்சமின் நெட்டன்யாகு தாக்குதல் நடத்திய பிற்பாடு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் சொல்லியிருந்தார், சொன்னதை கேட்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி மட்டமான சில செய்திகளை அவர் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிற்பாடு நெட்டன்யாவை சாடியிருந்தார், சொல்வழி கேட்காமல் இவரும் வாறு செய்கின்றார் அப்படினு சொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்பொழுது இரண்டு பகுதியும் ஒத்துக்கொண்டிருக்கின்றது, தாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். நிறுத்தி வைக்கின்றோம், தாக்குதலை போர் நிறுத்தம் அல்ல, தாக்குதல் நிறுத்தி வைக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லைகள் மீறப்படுகின்ற பொழுது இரண்டு நாடுகளும் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இப்பொழுது போடப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய நாளனுடைய முதன்மை மூன்றினை கேட்டிருந்தோம். நேரம் இப்பொழுது 7:53.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரப்போசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: Get ready, folks.
1: இதே கலகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.